0: மற்றும்
1: ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடைய இருக்கின்றது.
0: எமது நிகழ்ச்சிகளை உலகெங்கிலும் eastfm.ca ஊடாக கேட்டு மகிழ முடியும். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழ், யூடியூபில் eastfm 102.7.
1: eastfm தொடர்புகளுக்கு 416-824-1212 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
0: நாங்கள் ஸ்டார் நைட்டின் இரண்டாவது பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது பகுதி என்பது எமது நாட்டு கலைஞர்களை அறிந்த முகங்கள், அறியாத முகங்கள், அறிந்து கொள்ள வேண்டிய முகங்கள் என்று ஒரு முகத்தை கொண்டு நாங்கள் ஸ்டாராக்கி பெருமைப்படுத்துவது வழக்கம். அந்த வகையில் இன்று இரண்டு முகங்கள் வந்திருக்கின்றார்கள்.
1: தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள்.
0: ஒன்று ஏ கே முகுந்தன், மற்றது விஜய் தம்பிராஜா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த விஜய் தம்பிராஜா அவர்களை பார்க்க போனால் இந்த தற்காப்பு கலை மேலும் பயிற்றுவித்தவர், தெரிந்தவர். இந்த தற்காப்பு கலை என்பது உடல் பலம் சார்ந்தது மட்டுமல்ல, மன அடக்கம் கூட சார்ந்தது. இந்த வாழ்க்கை எண்ணம் போர்க்களத்தில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள, அதாவது தற்காத்துக் கொள்ள கைகளும் கால்களும் மட்டும் போதாது, தற்காப்பு கலை நிச்சயமாக தேவை இல்லையா? அந்த வகையில் அதை பற்றி தெரிந்து கொள்ள இன்றைய ஸ்டாராக எம்முடன் தற்காப்பு நிபுணர் ஆக்டர் விஜய் எம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விஜய்.
2: வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க விஜய்? நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். இந்த தற்காப்பு கலைன்னு நீங்க சொல்லும் பொழுது அதுல உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது, உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
2: நாங்க ஊர்ல பண்டத்தரப்புல இருக்கல என் மாமா கராட்டி பழையினவர். சோ அவற்ற கேபினட்டுகளுக்குல மேகசீனுகள் இருக்கல, நானும் என் ஒன்றுபட்டானாவும் சின்ன வயசுல அவற்ற ரூம்ல சாமான்களை எடுத்து பார்த்து கொண்டிருக்கேங்கள. அண்ட் அண்ணா வந்து ப்ரூஸ்லி அந்த படத்தை காட்டி இவர் யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்டுட்டு அவர் வந்து சொன்னார், இவர்கிட்ட பேர் ப்ரூஸ்லி, இவருக்கு இவரை யாரையும் உலகத்தில் அடிக்க முடியாது, என்னடா இவருக்கு கராட்டி தெரியும்னு சொல்லி. ஸோ அப்போ வந்து எனக்கு 5-4 வயசு இருக்கும். ஸோ அப்போலேருந்து நானும் போய் என்ற அப்பா அம்மாட்ட கிட்ட நான் கராட்டி பழக போறேன்னு சொல்லி, அப்ப சின்னப்படியே நீ கொஞ்சம் வளரட்டுக்கும்னு சொல்லி அது என்ன. அதுக்கப்புறம் யுத்தம் தொடங்கி சொந்தக்காரங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ஒரு நாடு போட்டினோம். நானும் என் தாத்தாவும் தான் அங்க கடைசியில இருந்தோம். எல்லாரும் அங்க இடம்பெயர்ந்து போன அப்புறம் நாங்க இருந்தோம். அங்க எங்க கேம்புக்கு பக்கத்திலேயே நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். பேர்ந்து 9 வயசுல நான் இங்கே கனடாவுக்கு வந்தோன். அதுக்கப்புறம் நான் வந்து என் அப்பாட்ட கேட்டேன், அப்பா முதலே கனடாவுக்கு வந்துட்டார். அப்ப நான் கேட்டேன் அப்பாட்ட கராட்டியில போய் சேர்ப்பேன் சொல்லி. என் அப்பா பொறுத்த வரைக்கும் கராட்டின்னு சொன்னா ரெண்டு பேரும் அடிபட விட்டுட்டு பாக்குறதுன்னு சொல்லிதான் அவர் நினைப்பு. ஸோ அவர் வந்து போக விடல. பேர்ந்து ஹைஸ்கூல் அப்படி வந்தோன்னா அது இதுன்றது அதை பழகணும்ன்ற ஆர்வம் எனக்கு கொஞ்சம் மறந்து போயிட்டது. பேர்ந்து வந்து கங்ஃபு படித்த ஒருதன் எனக்கு ஃப்ரெண்டாக வந்தான். ஸோ அவனோட பழகு வழி கேட்டு அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸ் அவன் கொஞ்சம் என்ன காட்டினோன்னே எனக்கும் மறுபடியும் கங்ஃபு பழகணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துச்சுது. இப்போ இந்த யூனிவர்சிட்டிக்கு நான் போன பிறகு எந்த வீட்டுக்கு முன்னுக்கே ஒரு கராட்டி கிளாஸ் இருந்துச்சு. அதில் கராட்டி, ஜிஜிட்ஸு, கபூடோ, டைச்சி, கெண்டோ எல்லாம் ஒரு மந்த்லி ஃபீக்கு கட்டி போட்டு எத்தனை கிளாஸ் ஒன்று எடுங்கன்னு சொன்னேன். யூனிவர்சிட்டிக்கு போய் ரெஜிஸ்டர் ஆகி அந்த ரெசிடென்ஸுக்கு போனோன்னா முதல் வேலையாக அதை தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணினேன். இப்போ இந்த வீட்டிலேருந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு எக்ஸசைஸ் கிளாஸில் சேர்ந்துருக்குறேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி போட்டு டைச்சி டைச்சின்னு சொல்லி கொஞ்ச நாள் சமாளித்தேன். இப்போ இந்த ஏதோ டேர்னிமெண்ட் டைம் வரைகில் கராட்டி டேர்னிமெண்ட்னு சொல்லி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அப்படின்னா நீ கராட்டிக்காக போறேன்னு சொல்லி அவர் கேட்டேன். பட் அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம்
0: ஆனால் விஜய், நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள் அப்பா நினைத்தார் கராட்டேன்றது இரண்டு பேருக்குள்ள சண்டை என்று. இந்த தற்காப்பு கலை என்பது சண்டை போடுவதற்காக மட்டுமே என்ற ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அதை நீங்கள் எப்படி அதை விளக்கமாக எங்களுக்கு சொல்வீர்கள், நீர்களுக்கு சொல்வீர்கள்?
2: இப்போ ட்ரெடிஷ்னல் மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்னு சொன்னால் அதுக்கு பின்னுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குது. அதுக்கு பின்னால் இருக்கிற மாஸ்டர்ஸ் வந்து ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு ஃபிலாசபிஸ் சொல்லியிருப்பினோம். அந்த ஃபிலாசபியோட சேர்த்து ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டெக்னிக்ஸ்களை கண்டுபிடிச்சு அந்த டெக்னிக்ஸை அந்த ஒரு சர்டன் ஸ்டைலுக்குள்ள ஆட் பண்ணியிருப்பினோம். இப்போ கராட்டியில் 5 விதமான ஸ்டைல் இருக்குது. நான் படித்தது கோஜுரு ஸ்டைல். அதுக்கு மாஸ்டர்ஸ் வந்து 2 பேர், ஒன்று மியாஜி, மியாஜி தான்
0: எங்களை சொன்னாலும் விளங்க போகல.
2: ஓகேவா,
0: விளங்குதா?
1: ஏதோ விளங்க ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன்.
2: ஸோ அவர் சொன்ன ஃபிலாசபி தான் அந்த நான் படித்த கராட்டி ஸ்டைல்.
0: சரி, ஸோ இந்த புரூஸ்லியை பார்த்து 4 வயதில் இலங்கை தற்காப்பு கலையை விரும்பிய இந்த சிறுவன், அதாவது விஜய், இன்று கனடாவில் மாஸ்டராக, அதாவது ஸ்பைட் மாஸ்டராக ஒரு படத்தில் வில்லனாகவும் நடித்திருக்கிறார் மேட்மேனில். அதை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா?
2: யா, ஸோ நான் வந்து 16 வருஷத்துக்கு முதலே லைக் கராட்டி முடிச்சு யூனிவர்சிட்டி முடிச்சு போட்டு வேலை தொடங்கின முடியாது. நான் கராட்டி சம்மந்தப்பட்டமாக ஏதாவது வேலை எடுக்கலாம்னு சொல்லி முயற்சி எடுத்தேன். அதில் சினிமாவில் பூரணம் இல்லாட்டிக்கு போலீஸ் மிலிட்ரி அப்படி ஏதாவதுன்னு சொல்லி இதன் டேக்கில் போலீஸில் வந்து லைக் ஆர்சிஎம்பி அதுன்னு சொன்னால் முதல் வந்து அவை எங்கே வேணும்னா போடுவேணும். மிலிட்ரின்னு சொன்னால் அவை உலகத்தில் அங்கே வேணும்னா ஓடுவேனாம். அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளைன்றதால நான் அவையை பார்க்கறதுக்காண்டி இங்கே லைக் இந்த ஊர்லேயே டொரண்டோவிலேயே இருக்கணும் மாதிரி இதுந்துச்சது. இப்போ இந்த என் மாஸ்டர் வந்து கேட்டார், அவற்ற டோஜோ எடுத்து நடத்துறியான்னு சொல்லி, அது வந்து செங்காத்திரன்ல. ஸோ அந்த வாய்ப்பையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இருந்து இங்கே சும்மா செக்யூரிட்டியாக வேலையை தொடங்கி இப்போ இருந்து பெல்லில் பெல் டெக்னீஷியனாக சேர்ந்து சினிமா எல்லாத்தையும் பற்றி மறந்துருக்கேக்கில் கண்ண நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள் அடித்தார். அவர் வந்து சொன்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்கிறேன் என் ஃப்ரெண்ட் செந்தூரன் ராமநாதன் சொல்லி ஷார்ட் ஃபிலிமாக அடிக்கல. அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு நாள் அடிச்சு சொன்னார், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், அதில் ரவுடி ஒரு ஆள் தேவைப்படுது, நீங்கள் வந்து சேர்றீங்களான்னு சொல்லி. அந்த நேரம் பார்த்து ஒய்ஃபும் நாட்டில் இல்லை. ஸோ நான் வந்து உடனே போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. ஸோ ஸ்பாட்டுக்கு போய் அண்டைக்கு எடுக்க வேண்டிய சீன் மாத்திரம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி போட்டு அந்த சீன் எடுக்க போய்க்கலாம். அந்த சீன் வந்து கேன்சல் ஆகிட்டது ஏதோ ஒரு காரணத்தால். ஸோ அதுதான் எனக்கு வந்து நல்ல விஷயமா போயிட்டு. இப்போ அதுக்கப்புறம் முகுந்தன் வந்து கதையை மாற்ற தொடங்கிட்டார். அந்த ஷார்ட் ஃபிலிமும் லாங் ஃபுல் மூவி மாதிரி மாற தொடங்கிட்டது. ஸோ அதுக்கப்புறம் முகுந்தனுக்கு வந்து நான் காட்டின விஷயம் பிடிச்சிருந்துருக்குது. ஸோ அவரும் அந்த ஊக்கம் தர்றதுக்காண்டி என்னையும் உங்களுக்காண்டி தான், உங்களை மாதிரி ஒரு காலை தான் இவ்வளோ நல்லா காத்திருந்தேன்னு சொல்லி ரொம்ப நல்லா
0: எக்ஸ்பெக்டேஷன்.
2: அவர் எல்லாருக்கும் அது பேர்ந்து தான் எனக்கு தெரிஞ்சிச்சு
1: மோட்டிவேஷனல் முகுந்தன் சொல்லலாம்.
2: மோட்டிவேஷன் முகுந்தன் சொல்லலாம். அவே வந்து முதல் ஸ்டண்ட்டை டெவலப் பண்ணி போட்டு பேர்ந்து வந்து ஹீரோட்ட போய் சொல்லி வேணும் இது இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி. நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஹீரோ என்ன செய்வார்னு சொல்லி பார்த்துட்டு ஆக்கள் எல்லாரும் எப்படி அடி வாங்கணும்னு சொல்லி அவங்க அப்படி அதை சொல்லி கொடுத்தேன். ஸோ ஜிஜிட்ஸுவில் வந்து எனக்கு வேறு படியங்களும் இருக்கு நம்ம கராட்டி தெரிஞ்சாக்கள், பட் ஜிஜிட்ஸுவில் வந்து அடிவடை முதலே விழுகிறது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். அந்த விழ தெரிஞ்சது தான் என்ன கொஞ்சம் கூட.
0: சரி, இந்த திரையில பார்க்கும்போது வில்லனிடம் நிச்சயமாக அடி வாங்க வேண்டும், ஹீரோ ஹீரோவிடம் வில்லன் நிச்சயமாக அடி வாங்குற ஒரு சந்தர்ப்பம் அநேகம் கிடைக்கும். நீங்க ஒரு பிளாக் பெல்ட் வாங்கிய எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த அனுபவம்? அடி வாங்கினீங்களா?
2: அடி வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம், பட் அதுக்கு நான் தான் மெயின் அடி வாங்கணும். பிகாஸ் நான் தான் விழுந்து ஹர்ட் ஆகாம இருக்கிற கொஞ்சம் ட்ரைனிங் இருக்குது. ரைட், மெட்டாக்கள் வந்து சில ஆக்களுக்கு விழ சொல்லி கொடுத்தது, பட் அதுக்கு நான் பொறுப்பெடுக்க முடியாது அந்த லிமிடெட் எக்யூப்மெண்ட்ஸோட செய்யல. ஸோ அந்த மெயினாக விழ வேண்டிய சீனுகளை நானே செய்தேன் நான்.
0: சரி, ஏகே மூந்தனிடம் ஒரு கேள்வி. உங்கள் படத்தில் இவர் நடித்திருக்கிறார், வில்லனாக நடித்திருக்கிறார், உங்களுக்கான ஃபைட் சீனும் பேர் தான் உங்களுக்கு வடிவமைத்திருக்கின்றார். அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்? இப்போ இவருக்கு நீரை சொல்ல எங்களிடம் சுவாயிரோனோட ஆசை இருக்கும் இல்லை, நிவாரணி இல்லையா? அப்படி என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்
3: இவரை பற்றி? என்ன இப்போ
0: தனிதவையா?
3: இல்லை இல்லை,
0: பயமா இருக்கா? அடிக்க மாட்டார், வீடியோ எல்லாம் இருக்கு.
3: இப்போ இது என்னன்னா இவரை பற்றி என்னன்னா, இப்போ கனடாவில் நாங்கள் இங்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்படி ட்ரை பண்ணுறோம். அப்போ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ஆக்ஷன் விருப்பம், நான் ஷோர்ட் ஃபிலிமாக ட்ரை பண்ணும்போது அந்த ஆக்ஷன் ஒரு ஒரு ஒரு ஃபைட் வச்சா போதும்னு தான் பிளான். பிறகு அது கதை எல்லாம் பெருசாகும்போது நல்ல சீன்ஸ், ஒரு சீன் எடுத்தோடனே நல்லா வந்தப்போ எல்லாரும் விருப்பப்பட்டு எல்லாரும் சேர்ந்து அதை பெரிய படம் பெரிய படமாக்குவோம்ல. இப்போ இவர் வந்த பிறகு அதுதான் இவர் சொன்னார் மோட்டிவேஷனாக, அது உண்மை நான் சொன்னேன். இப்போ எனக்கு வந்து வேறு யாரும் இருந்திருந்தா இப்போ சேர்ந்து இப்படி ஒர்க் பண்ணியிருப்போம்னு தெரியும். இப்போ இவர் வந்த பிறகு இவர் ஜஸ்ட் ஒரு ஃபைட் ஒரு ஸ்டண்ட் ஒரு சும்மா ஒரு நாள் தான் வந்து அவர் ஆக்ட் பண்ண, அதுக்கு பிறகு இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் வந்தோடனே இவரோட டிஸ்கஸ் பண்ணி செய்தோம். அப்புறம் எங்களுக்கு இவரோட ஒர்க் பண்ணும்போது எங்களை லாங்குவேஜ் சேம் லாங்குவேஜ் எல்லாம் எனக்கு ஈஸியாக இருந்தது. நான் சில சொற்ச படங்களில் இப்படி இப்படி எனக்கு வேணுமாண்ணா, சில சொற்ச இப்படி இப்படி வேணும், ஒரு ஹாலிவுட் மாதிரி இருக்கணும், சிலது வந்து எங்களுடைய ஆக்கள் ரசிக்கிற மாதிரி தெலுங்கு படம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கணும், வெட்ட கராத்தே ஸ்டைல் எல்லாம் சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ராக்டிஸ் ஆக்களை கூப்பிட்டு ரெண்டு நாளைக்கு முதல்ல நாங்கள் ஷூட் பண்ணுவோம். அதை இவர் ஆக்ட் பண்ணி இன்னொரு ரொசானன்னு சொல்லி என்னோட ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணேன், அவனும் சேர்ந்தெல்லாம் ஆக்ட் பண்ணி ஹீரோ டினேஷ் ராஜெல்லாம் ஆக்ட் பண்ணி மற்ற எல்லாட்ட பேரும் என்னன்னா நான் சில பேர்ட்ட பேர் சொல்ல இல்லாத பேர் சொல்ல விட்டாலும் சண்டைக்கு வராங்க
0: மறந்துடுவேன். சொல்லுங்க
3: எல்லாரும் சேர்ந்து அப்புறம் வீடியோ எடுப்போம். ஃபர்ஸ்ட் டே முதல் நாள் வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்தால் நைட் போய் எடிட் பண்ணி இவருக்கு அனுப்புவேன், சில டைம் எடிட் பண்ணாமல் அனுப்புவேன். அப்புறம் அடுத்த நாள் அதை வச்சு இவரும் ஒரு பிளானோட வேற ஒரு ஐடியாவோட வந்து அப்புறம் எல்லாம் ஒரு பிளான் இருக்கும். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் நாங்கள் வேற மாதிரி மாத்திடுவோம்.
0: சரி சந்தோஷம். என்னென்றால் முன்னாள் உங்களிடம் விஜய் சார்பில் ஒரு கேள்வி கேட்போம்.
3: சொல்லுங்க,
0: அடுத்த படத்தில் விஜய்க்கு வில்லனாக நடிக்க சான்ஸ் இருக்கா அல்லது ஆக்டராக நடிக்க சான்ஸ் இருக்கா?
1: ஹீரோவாக
3: அவருக்கு நிறைய ஆசை இருக்கு. அவருக்கு என்ன வேலை பிரச்சனை, அதனாலதான் இவர் இதுக்கே டைம் கொஞ்சம் கஷ்டம். பட் ஏதாவது அந்த டைம் நாங்கள் செய்வோம், என்ன என்ன வருதோ எல்லாம் கடவுளுக்கு.
1: அது மட்டும் இல்லை, இப்போ மேட்மேன் படத்தை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஒரு சீன்
0: விஜயுடன்
1: அவருடன் சேர்ந்து
0: கேட்டு இருக்கோம். மேட்மேனின் மறக்க முடியாத சம்பவம் என்ன, பட் விஜயுடன் மறக்க முடியாத சீன் ஏதாவது இருந்தால் எங்களுடன் பயந்து கொள்ள.
3: விஜயனோட நாங்கள் டெய்லி சண்டே, எனக்கு விஜயன் ஆகும்
1: என்ன மாதிரி சண்டே, கராத்தே சண்டையா?
3: அப்படி இல்லை, நான் ஒரு பிளான் வச்சுப்பேன், அவர் ஒரு பிளான் வச்சுப்பேன், ரெண்டும் ஓகேன்னு போயிடுவோம். அப்புறம் அடுத்த நாள் வந்தாலும் இப்போ சில பேருக்கு வந்து சில ஷார்ட்ஸ் வந்து வராது, சிலது காலால கிக் பண்றதோ ஜம்மான்றதோ சில பேருக்கு வராது. இப்போ சிலது நான் எனக்கு வேணும்னா இவனை வச்சு இப்படி செய்யணும் அப்படிதான் ரெண்டு பேருக்கு. அது நான் ஒரு நாள் ரெண்டு இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் நாங்கள் படம் ஷூட் பண்ண ஃபுல்லா எல்லாமே ஞாபகம் இருக்கு, மெமரிஸ்ல இருக்கு. அப்படியே ஃபுல்லா ஒரு நாள் ரெண்டு இல்லை, டெய்லி சண்டை பிடிச்சி நாங்கள் அப்படி எங்களை சண்டை அடிபட்டு அந்த படம் எடுத்தது.
0: விஜய், ஐந்து வகை கலையை கற்றிருக்கிறீர்கள் இந்த தற்காப்பு கலையில. இந்த ஐந்து வகையில இந்த கோபுடா மற்றும் கெண்டோ ஆகிய இரண்டும் ஆயுதங்களை கொண்டு கையாள்வது, மற்றது கராத்தே ஜிகு ஜிச்சு சரியா சொல்லக்கூடிய இருக்குது, அதை இவன் கையாள மட்டும்தான் சண்டை பிடிப்பார்கள். அந்த ரெண்டுக்கும் எப்படி இந்த படத்தில் உங்களுக்கு உதவியது?
2: ஜிஜிச்சுல விளக்கு கற்றுக்கிட்டது ரொம்ப உதவிச்சது. அண்ட் அது அந்த விழுகிறது தான் கராட்டியில் மற்ற ஆக்களுக்கு தெரியலை. இப்போ இன்னமொரு ஆக்டர் அவர்கிட்ட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவர் வந்து லைக் அவரும் கராட்டி கற்றுக்கிறார், அவர் நல்லா ஹை கிக் எல்லாம் பண்ணுவார். பட் அந்த விழ தெரிஞ்சால் தான் அந்த இப்போ ஒரு ஹீரோ பல வில்லன், ஸோ வில்லன் எல்லாருக்கும் விழ தெரியணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த ஜிஜிட்ஸுவில் அது கற்றுக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருந்துச்சு. மற்றது கபுடோ வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹேண்டுன்னு சொல்லிவிடும், அது வந்து கராட்டியோட ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்லி. ஸோ அது கராட்டியும் அது ரெண்டும் அந்த சேம் ஒகினாவான்லேருந்து தான் உருவானது. ஸோ இந்த எல்லாம்
0: தற்காப்பு சரி, எங்களுக்கு உங்களோட கராத்தே பேர்கள் சொல்ல தெரியல,
2: நீங்கள் அதோட வந்து லைக் அந்த ஃபிலாசபிஸும் எனக்கு கூட பிடிச்சிருக்கும். ஒவ்வொரு மாஸ்டர்ண்ட ஃபிலாசபி லைக் லைஃப்ல பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்.
0: இப்போ நீங்கள் பயிற்சி கொடுக்கும் போது அவங்களுக்கு இப்போ ஆக்ஷன் வெராட்டி இப்படித்தான் அவங்களுக்கும் வெராதுன்னு மேனேஜ் விடணும் சரியா?
1: அது மட்டும் இல்லாம இந்த மேட்மேன் திரைப்படத்துல வந்து நீங்க ஒரு ஸ்டண்ட் மேனாக இருந்திருக்கீங்க, நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, பயிற்றுவிச்சும் இருக்கிறீங்க. இதுல உங்களுக்கோ இல்லாவிட்டால் அதுல நடித்தவர்களுக்கு யாருக்கா இன்ஜரிஸ் எதுவும் நடந்திருக்குதா? அப்படி வந்தா அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க?
2: இன்ஜரி வராம இருக்கிறதுக்காண்டிதான் நானும் முகுந்தனும் சண்டை,
1: நீங்களே சண்டை பிடிச்சு
2: நான் வந்து பொறுப்படுத்த நடக்கல, யாருக்குமே ஹேர்ட் ஆக இவருக்கு வந்து அந்த ஷார்ட் முக்கியம். அந்த இதுல நாம ரெண்டு பேரும் என்ன எனக்கு வந்து அவை செய்யறத பார்த்தோன்னா எனக்கு எல்லாரும் மோட்டிவேட் டாக்டர்ஸ் ரைட். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன்னு சொன்னா என்னை நம்பி செய்திருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா
3: என்ன சொல்லா இவர் ஏன் ஃபைட் மாஸ்டர் பத்தி நம்ம ஸ்பெஷலா சொல்லணும்னா, இப்ப இதுவரைக்கும் சொல்லாங்க எனக்கு தெரியல இதுவரைக்கும் இப்ப இங்க எங்கட பொடியங்கள் தமிழ் பொடியங்கள் ஒரு வேர்ல்டுல எல்லா இடமும் தமிழ் பொடியங்கள் வேற படங்கள் இருந்திருக்கும். பட் எடுத்ததுல ஒரு 5 ஃபைட் இருக்கு இந்த படத்துல. அது இவர் தான் இவரால் இவர் இவர் இருந்தபடியே தான் எங்களை இன்னும் எனக்கு கூட வேணும் ஃபைட். பட் எங்களுக்கு இங்கே வந்து அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன் நிறைய பிரச்சனை, எங்களுக்கு சேஃப்டியான அந்த ரோப்ஸோ எதுக்குமே எங்களுக்கு சேஃப்டியான விஷயங்கள் இங்கே இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் 5 ஃபைட், ஒரு சினோவிலையும் ஒரு ஃபைட் இருக்கு, அப்படி 5 ஃபைட் செய்திருக்கிறோம். அது எல்லா கிரெடிட்டும் இவருக்கு தான் போகும். என்ன ஐடியா நான் பிளான் பண்ணாலும் இவர் அதுதான் இவர் சொல்ல வர நம்பர் இவர் இருந்தபடியாது. இப்போ நான் வேறு இடம் போகல, இவர் இருந்தபடியாக தான் இது சாத்தியம். பட் இன்னொன்று, இவர் வந்து இதில் பேமெண்ட் இல்லாத தான் வேலை செய்வார். 100-120 பேரில் வந்து ஒரு 100 பீப்புளுக்கு மேலே வந்து யாருக்குமே காசு இல்லை. நீங்கள் அந்த எல்லாம் இன்ட்ரெஸ்டில் வந்து ஒர்க் பண்ணாங்க. இப்போ இந்த படம் வந்து நாளைக்கு திருப்பி நாளைக்கு ஈவினிங் 6:15 வந்து வூட் சைடில் திருப்பி ஓடுறோம். ஒரு ஸ்ரீலங்கா சினிமாவில் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜோனர் எல்லாமே இல்லை, ஒரு ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் படம் அண்ட் கதை அதுக்கேற்ற மாதிரி கதைக்கு ஒரு ஆக்ஷன் ஒரு நல்ல கதையொன்று இருக்கு.
0: பலரின் வரவேற்பை பெற்ற படம் இந்த படம். நிச்சயமாக உங்களைப் போல கனடாவில் உலகெங்கிலும் இருக்கும் சாதிக்க துடிக்கும் இளம் தமிழ் மாணவர்களுக்கு இந்த தற்காப்பு கலையை கலைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள், அறிவுரை என்ன அறிவுரை சொல்ல ஆசைப்படுகிறீர்கள்?
2: வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்குற விஷயம் சில நேரம் எதார்த்தமா கிடைக்கும், கிடைக்காம போகலாம். அதுக்காண்டி நம்ம பயிற்சி எடுக்கிறத நிப்பாட்டக்கூடாது. நான் வந்து கராட்டி பழகிறத விட்டு கிட்டத்தட்ட 10 or 16 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் தான் இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணாத நேரத்தில் பார்த்து. ஸோ இவர் வந்து எதிர்பார்ப்புல தான் நான் இப்ப மறந்ததையே திருப்பி திருப்பி கற்றுக்கிறேன்.
0: நீங்க 16 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த சந்தர்ப்பம் கிடைத்தது, 16 வருடங்களுக்கு பிறகுதான் திருப்பி இந்த கராத்தேக்குள்ள போனீங்கன்னு சொன்னீங்க. அப்படி உங்களோட மன ரீதியா உடல் ரீதியா என்னத்தை எதிர்பார்த்தீர்கள்?
1: வந்ததுனால
2: மனசுல நம்பிக்கை இருக்கும், செய்த நானே செய்யணும் என்று சொல்லி அதை ட்ரை பண்ணிக்கல தான் அது இந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜிம்முக்கு போய் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணி மெயின்லேயே அந்த இடத்துல ஸ்பாட்டில் வந்து நான் மாஸ்டர் ஆயிருக்கணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ்
0: பண்ணி. அந்த கல் எடுத்துனாரீங்களா? கொடுப்போம்,
1: ட்ரை பண்ணி
0: பார்க்கறாட்டுவாப்பம் இருக்கா? சரி, நிறைவாக பயப்படாதீங்க, சும்மா சொன்னோம். நிறைவாக எமது ஈஸ்ட் எஃப்எம் நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுகிறீர்கள் இருவரும்?
2: மேனோட கதை வந்து எனக்கே தெரியாது, முகுந்தன் வந்து சொல்லலை. பேந்து படமெல்லாம் எடுத்து முடிஞ்ச அப்புறம் கூட எனக்கு முழுசாக விளங்கலை. பேந்து படத்தை போய் பார்த்தா பிறகு தான் எனக்கே கதை என்னன்னு சொல்லி தெரிஞ்சும். ஸோ நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், இதை சொன்னீங்கன்னு சொன்னால் நான் முதலே பாட்டுக்கு ஸ்கெட்ச் போட்டிருப்பேனே என்று சொல்லி. பட் அது பிளான் இருக்குது. ஸோ அவர் முதல் இதுன்றேன். பட் நான் சொன்னேன் அந்த சீன் அடிக்கலையே அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இதுன்னு இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த படத்தில் மெயின் இது வந்து அந்த ஒரு ஸ்டண்ட் மேனாக நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியக்கூடாது. படத்தில் கிளைமேக்ஸில் நான் இருப்பேன், ஆனால் உங்களுக்கு தெரியுமா? ஸோ அந்த இடத்துல அந்த இதுக்காண்டி நீங்கள் போய் இந்த படத்தை பார்க்கணும். கிளைமேக்ஸ் நான் இது எங்கெங்கே இருக்கிறேன்னு சொல்லி உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் இங்கிலீஷ் பட ஸ்டைல்ல தான் முகுந்தன் எடுத்திருக்கிறார். சோ இது வந்து இது வந்து முன்னுக்கும் பின்னுக்கும் போகும், அந்த ஒரே டைம் லைன்ல ஒரே ஓர்டர்ல போகாது. பிறந்ததுல இருந்து கடைசியா இந்த வழக்கம் போல இருக்கிற தமிழ் படங்கள் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக இருந்தால் தான் அந்த படம் வந்து உங்களுக்கு முழுசா விளங்கும்.
0: என்ன நீங்க இன்னும் சொல்ல ஆசைப்படுறீங்க?
3: ஸ்டெஃபன் பத்தி தான் சொல்ல
0: போறோம். நிச்சயமா
3: நாங்கள் படம் தொடங்கினதுல இருந்து இதுக்கு முதல்ல நீங்க கூப்பிட்டு இருக்கிறீங்க, ஸ்டார் நைட் இருக்கிறீங்க, சில டைம் நீங்களே போன் அடிச்சிருக்கீங்க, நாங்கள் போன் அடிச்சு உங்களை கரைச்சல் பண்ணிருக்கோம். அப்ப வந்து இது என்ன, இங்க கனடாவை பொறுத்த வரைக்கும் மீடியான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க, பட் சினிமா எனக்கு தெரிஞ்ச சினிமாக்கு சப்போர்ட் பண்ண எங்களுக்கு பிஹைண்ட் மீடியா சப்போர்ட் பண்ணவங்க அப்படி கொஞ்சம் இந்த யூடியூபர்ஸ் அண்ட் டிக்டாகர்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். அப்ப அது வந்து என்னன்னா எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற விஷயம் இது வந்து நிறைய எப்படி நிறைய பேர் கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க, அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா எங்கட நாங்கள் ஓப்பனா சொல்லிட்டு போனா இந்தியன்ஸா யாரும் படம் எடுத்தா அஜித், நானும் அஜித் விஜய் படம் பார்ப்பேன், இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அவ்வளவு நிற்கிறாங்க. பட் எங்களை வந்து ஒரு கன்ஃபிடன் நம்பிக்கை இல்லை, நாங்கள் எப்படி எடுத்துருப்போம். அப்போ ட்ரெய்லர் பார்த்துட்டு நிறைய பேருக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் எங்களுக்கு ப்ரொமோஷன் நாங்கள் ரங்கி செய்தாலும் எங்களுக்கு ஆக்களை உள்ளுக்க கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களை நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த படம் பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம், பட் இனி மாறுமென்று நிற்கிறோம். பட் அதுக்கு உங்களுக்கு நாங்கள் தேங்க்ஸ் என்னென்னா எங்களை கூப்பிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் எங்களை வச்சு நாங்கள் ஏதோ கதைக்கிறோம் இன்னும் கதைக்கிறோம், நீங்கள் அதை சமாளிச்சு இருக்கிறதுக்கு நன்றி.
0: நன்றி,
3: கேட்டதுக்கு நாங்கள் சொல்கிற பதில் வேறையாக இருக்கும், பட் நீங்கள் சிரிச்சு கொண்டு சமாளிக்கிறீங்க.
0: நன்றி. உங்களது படம் வரப்போன்ற படம், இந்த படம் மேலும் மேலும் பல வெற்றிகளை தர நாங்களும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: நாளைய தினமும் இந்த படத்துக்கான இதை பற்றி சொல்லி
0: சொன்னாங்க, நீங்கள் தான் சொல்லணும்,
1: சொல்லிவிட்டு
2: நாளைக்கு 6:15 வுட் சைடில் இந்த படம் போகுது. நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்து ரசித்து எங்களை வாழ்த்தணும் உண்டு.
0: அதை விஜயை கண்டுபிடிச்சிங்களேண்டா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஏகே முகுந்தன் தருவார். சரியா? சரியா? நான் சொன்னேன்
2: ஸ்டண்ட் ஆயிருக்கு, எந்த இதில் விஜய் ஸ்டண்ட் செய்தவர்னு சொல்லி கண்டுபிடிச்சேன்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நன்றி இணைந்த உடமைக்கு. நன்றி இருவருக்கும். நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட். இன்று மேட் மேன் படக்குழுவினர் நம்முடன் இணைந்திருந்தார்கள். பிக்கரை நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட் உடன் பில்டர்ஸ் வழங்கும் மோர்கேஜ் உடன் புத்தம் புதிய டிட்டாச் வீடினை கொள்வன செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்ற ரீமெக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டியின் ரமணன் சந்திரசகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட் உடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு, போதுமான வருமானம் இருந்தும் வீடு ஒன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர்ஸ் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரிபேட் சலுகையுடன் பெறுங்கள். அலையுங்கள் ரமணன் சந்திரசகரமூர்த்தி. 8:23
1: நீங்கள் இஸ்தஃபம் வானொலியில் ஸ்டார் நைட் நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றீர்கள். நம் நாட்டு கலைஞர்களின் படைப்பை எடுத்து வரும் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்தும் இணைந்திருக்கிறார்கள்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள். நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479926592 6475490059.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-665189.
4: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 6476565690, 6476565690.
8: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
11: ஈரான் போரினை முடிவுக்கு கொண்டுவரும் ஒப்பந்தம் எட்டப்படுவதில் முன்னெப்போதுமில்லாத வகையில் சாதகமான சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹோமஸ் நீரிணையில் ஈரானால் வைக்கப்பட்ட கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் நாளை மறுதினம் ஆரம்பிக்கும் G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கலந்துரையாடவுள்ளார். இந்த கன்னிவெடி அகற்றும் முயற்சிகளில் உதவும் ஈடுபாட்டினை பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய G7 நாடுகள் ஏற்கனவே வெளியிட்டிருந்தன.
12: தமிழ்நாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி பாஜகவில் இருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்துள்ளார். அதேவேளை அதிமுக முன்னாள் அமைச்சர் பச்சைமால், அமைப்பு செயலாளர் பாலகங்கா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வெனரோஜா அடங்கலான அதிமுகவினர் பலர் ஒரே நாளில் தாவைக்காவில் இணைந்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. மறுபுறத்தில் மதிமுகவை அழிக்க திமுக முயற்சிப்பதாகவும், தம்மால் பெற்ற நன்மைகளை மறந்த திமுக ஒரு நச்சுப்பாம்பு என்றும் மதிமுக நேரடியாக சாடியுள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ ஆகியோர் தாவேக அரசுக்கு ஆதரவினையும் நெருக்கத்தையும் வெளிப்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
11: இலங்கையில் இடம்பெற்ற இனவழிப்பை யாழ் செம்மணி புதைக்குழிகளில் அகலப்படும் மனித எச்சங்கள் உலகுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிப்பதாக சமூக நீதி செயற்பாட்டாளர் அருள்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார். செம்மணி புதைக்குழி உண்மைகள் தென்னிலங்கை மக்களின் மனசாட்சியை உழுக்க வேண்டும் என அவர் கூறியுள்ளார்.
5: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
13: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 11 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947293589.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1216-1200.
4: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
6: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: கே பிரதர்ஸின் தயாரிப்பில் வந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:45 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்எல் ஸ்டார் நைட்.
1: பாத்தீங்கன்னா வெளியே உஷா வெளியே வந்து சரியான அந்த வெக்கையா இருக்கு, 31 degrees வந்து உடல்நிலை இருக்கு எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்துல நாங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு அந்த தூவானம் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரிதான் எதிர்பார்க்கறோம். சரி, அப்படி வராட்டியும் அப்படி பாடல் ஒன்று போட்டலாமே.
0: மழை போதுன்னு சொல்ல வரீங்க?
1: மழை வரலாம், வருமா வராதானு நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு பாடல் வந்துடலாமே.
0: என்ன பாடல்?
1: பிரகியின் எழுத்தில் நாங்கள் தூவானம் பாடலை
0: சத்யபிரகாஷ் பாடிய பாடல்.

0: நேரம் 8:49 கேட்டுக்கொண்டிருப்பது வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் ஸ்டார் நைட். இந்த நேரம் என்ன செய்யணும்?
1: நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்துட்டு போக போறோம். அதற்கு முதல் இரண்டு விஷயங்களை பார்த்துட்டு போலாம் இருக்கிறோம். டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலை இன்று நள்ளிரவு 12 மணி முதல் 2% குறைவடைய போகிறது.
0: இப்பொழுது 27 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கிறது. உள்ளே 29 ஆக உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நள்ளிரவு 19 டிகிரி செல்சியஸாக உள்ளே 20 முன்னேற இருக்கின்றோம். நாளை ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 19 டிகிரி செல்சியஸாகவும் உடனடியாக 20 உணர இருக்கின்றோம். 15 மில்லிமீட்டர் வரையிலான மழை பொழிவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கின்றது என்று சுற்றுச்சூழல் கனடா சொல்லியிருக்கு. தொடர்ந்து வரும் பாடல் விளம்பரங்களை தொடர்ந்து நீங்கள் பல் கலாச்சார நிகழ்ச்சிகளை கேட்டு மகளலாம். நாளை பிறக்கும் நாள் எல்லோருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய இறைவனை வேண்டிக் கொண்டு தற்பொழுது உங்களிடம் விடைபெறும் நாங்கள்
1: நிபாஜினி சண்முகவேல்
0: என்றும் அன்புடன் உஷா மதன்.
1: நன்றி, வணக்கம்.

0: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
1: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63 88.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கை புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
5: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
4: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
6: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
7: ஸ்காம்புரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில். அம்மா நகை அடகு மாடம்.
2: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to EastFM.ca.

به تو فکر کردم، خود آسمونه، خود آسمون.

0: Weekend Wonder. Weekend East FM. Where are
1: you? Weekend East FM.
0: 102.7. Weekend East FM. The greatest radio
2: station. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
3: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 திகதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 திகதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor matum business arambipporukana business loan and business line of credit.
2: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862 அல்லது 416-754-8881, 416-754-8881.
8: Weekend, weekend, East FM 102.7.

0: Weekend Vibration. East FM 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர். மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 கேம்சோனிக்ஸ்.com.
5: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபாஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கருகில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில். கண்ணா 416-303-0881. உதயன் 647-539-5601. RKS Salon.
6: எப்பொழுதும் கேளுங்கள் East FM 102.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idiyal. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabitha Selvarajavin Thalamayil Iyangum Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudhal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangugindrargal. June Mudhal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morningside and Shepherd Sandipal. Focus Educational Services.
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோடு, மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
7: 416-461-6401.
8: Weekend East FM 102.7. It's cool.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸ் உடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷன் உடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ் பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் மூன்று இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லாரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
6: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

0: என்றும் இசையுடன் 102.7
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719, 4372431719.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham Street சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கு மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798 6478182798.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல், June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372672394 416-289-9993.
4: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்டெஃப்எம் 102.7
1: கிருஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ வழக்கி விழுதல் தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி நம் குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
6: என்ன
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே, ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
13: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை eastfm.ca.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
9: விவாகா டொராண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
9: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
10: அழகு அழகு 6477873784.
11: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
12: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.

0: ஜஸ்ட் ஆசம் நான். நோ டென்ஷன் பேபே.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பிச்சை.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம் இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: அற்புய பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ,

சிலுசிலுன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும் நம்ம நாள அழகா மாத்த. ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

저희를 통한 광고를 원하시는 분들은 416-824-1212, 416-824-1212로 전화주세요.

0: East FM 102.7.
1: This is East FM 102.7.

நேரம் காலை 9:07 டொரண்டோ 17 டிகிரி செல்சியஸ் 20 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 14 தேதியின் காலை காற்றலையோர் நின்றிருக்கின்றோம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நீங்களும் பார்க்க இணைந்திருக்க முடியும். அதே நேரம் யூடியூப்பில் பார்த்த மகளிர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. குறிப்பாக மழையுடன் கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் கணிப்பிடப்பட்டிருக்கிறது. மதிய பொழுது எட்டுகின்ற பொழுதும் ஒரு பலமான இடியுடன் கூடிய மழைக்குரிய வாய்ப்புகள் நிறைவாக தென்படுகின்றன. மாலை 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். இரவு பொழுது குறிப்பாக 10 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளைய நாளின் காலை பொழுது 16 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. திங்கட்கிழமை 21 டிகிரி செல்சியஸ், செவ்வாய்க்கிழமை 24, ஆனால் செவ்வாய்க்கிழமை மழைக்குரிய சூழலாக இருக்கப் போகின்றது. இந்த வாரம் குறிப்பாக புதன் வியாழன் வரையிலும் மழையானுக்கு மழைக்குரிய வாய்ப்புகள் நிறைவாகவே இருப்பதாக இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே வாரம் மழைக்குரிய வாரமாக இருக்கப் போகின்றது. இந்த ஜூன் 14 எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்துக் கொண்டு இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுகின்ற அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு தொடர்ந்தும் 11 மணி வரை காலை காற்றலையில் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சூர் இணைந்திருக்கலாம். செய்திகள், புதினங்கள், அது மட்டுமில்லாமல் அழகான பாடல்கள் ஊக்கம் தருகின்ற கூற்று அப்படி என சொல்லி காலை பொழுதை இரட்டிப்பு மகிழ்ச்சியில் உங்களுக்காக தருகின்றது. இந்த 2 மணித்தியால காற்றலை பொழுது இன்றைய நாளும் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சு நிறைய விஷயங்களோடு உங்களை சந்திக்க தயாராக இருக்கின்றது.

இன்றைய நாளை பொறுத்தவரையில் சூரிய உதயம் காலை 5:35 இடம்பெற்றிருக்கிறது. சூரிய அஸ்தமனம் இரவு 9 மணிக்கு இடம்பெற காத்திருக்கிறது. நள்ளிரவில் வாகன எரிபொருளின் விலையும் 2% குறைவடைந்திருந்தது. ஜிடிஐ பெரும்பாகத்தை பொறுத்தவரையில் இப்போது பொதுவாக 166.9% விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது ஜிடிஐயில். அதே நேரம் குறைந்த விலையாக நீங்கள் இலக்கம் 11.49 மார்னிங் சைட் ரெவன்யூ. ஸ்காப்ரோவில் அமைந்திருக்கின்ற எஸ்ஓவில் 148.9%. அதே நேரம் போர்டனில் அமைந்திருக்கின்ற காஸ்கோவில் 152.9% லிட்டர் ஒன்றினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்.

ஜூன் மாதம் 14 தேதி வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற நேரமாக இருக்கின்றது. இன்றைய நாள் வரலாறு என்ன சொல்லுகின்றது, அல்லது வரலாற்றில் என்னென்ன விடயங்கள் பதிவாகி இருக்கின்றது என்பதை பார்க்க போகின்றோம். இந்த நாளை பொறுத்தவரையில் உலகின் இன்னமொரு தலை சிறந்த நகரமாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த கால்பந்தாட ரசிகர்களுக்கு அதிகம் கவனத்தை ஈர்த்துக்கொண்ட நகரமாக இருக்கின்ற மியூனிக் 1918 உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதே நாளை பொறுத்தவரையில் அதே போன்று இதே நாளில் ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டுக் கொண்டதும் இதே நாளாக இருக்கின்றது. கனடாவினுடைய தொழிற்சங்கங்கள் தங்களுடைய தொழிலாளர் ஒற்றுமையை பேணுவதற்காக உருவாக்கப்பட்டுக் கொண்ட கனேடிய தொழிற்சங்கங்கள் சட்டபூர்வமாக்கப்பட்ட நாளும் இந்த நாளாக இருக்கிறது. 1872 இதே நாள் அப்படி என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. ஐரோப்பாவினுடைய வான் ஆராய்ச்சி மையம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஈசா அமைக்கப்பட்டுக் கொண்டது 1962 இதே நாள் அப்படி என்று சொல்லி வரலாறு பதிவாகி இருக்கின்றது. அதே இன்றைய நாளில் வரலாற்றில் பதிவாகி இருக்கின்ற சில முக்கியமான விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருந்தோம். கனடாவை பொறுத்தவரையிலும் சரி, உலகத்தை பொறுத்தவரையிலும் இன்றைய நாளில் இன்னும் ஒரு சிறப்பான தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலக குருதி குடியாளர்கள் தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க இன்னமும் ஒரு பிளட் டொனேட்டராக இல்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் அதுக்குரிய ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கின்றது. குறிப்பாக இங்கு கனடாவினுடைய கெனடியன் பிளட் சர்வீசஸ் வந்து எப்பொழுதுமே வந்து கொடையாளர்களை வந்து அணுகி இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. சில வேளைகளில் இன்னமும் நீங்கள் கனடாவில் இரத்த தானம் செய்யல் அப்படி என்று சொல்லி சொன்னால் இன்றைய நாளில் அதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது. 2005 இந்த நாளை உலக சுகாதார நிறுவனம் வந்து இரத்த தானம் செய்வோரை சிறப்பிக்கின்ற விதமாக இந்த நாளை உருவாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏபிஓ இரத்த குழு அமைப்பை கண்டுபிடித்து நோபல் பரிசு பெற்றவரான கால் லாண்டோஸ்னருடைய பிறந்த நாள் இன்றைய நாள். அதனால் தான் இன்றைய நாளை அந்த ஒரு நாளாகவும் உலக சுகாதார நிறுவனம் மாற்றியிருந்தது. 9:12 இணைந்திருக்கின்றோம். இது காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748 6473025748. Camsonics.com.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்.
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
6: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுலி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
8: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் FM 102.7.

0: ஒன்பது மணி 26 நிமிடம், காலை நேரம் 18 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 14 தேதியின் காலை காற்றில் ஒருங்கிணைந்திருக்கின்றோம். ஃபீபா கால்பந்தாட்ட உலக கிண்ண கோலாகலம் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாளிலும் சில போட்டிகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. இன்றைய நாளில் குறிப்பாக 4 போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. நேற்று இரவு இடம்பெற்றுக் கொண்ட அல்லது எங்களுடைய அதிகாலை ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமில் இடம்பெற்றுக் கொண்ட போட்டி ஆஸ்திரேலியா மற்றும் துருக்கி அணிகளுக்கு இடையிலான போட்டி. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இளத்தமிழ் பூர்வீகத்தைச் சார்ந்த நிசான் வேலுப்பிள்ளி அவர்கள் களமிறங்கி இருக்கின்ற ஒரு போட்டியாக இருக்கிறது. அவருடைய கென்னி உலக கிண்ணம் அப்படி என்று சொல்லிச் சொல்லலாம். அதேவேளை ஆஸ்திரேலியா நேற்றைய நாளில் துருக்கியை வெற்றி கொண்டிருக்கிறது 2-0 என்ற கோல்கள் அடிப்படையில். இதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிக முக்கியமான சில போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றன. குறிப்பாக ஜெர்மனி கிராக்கோ அணிகள் மோத இருக்கின்றன. இன்று மதியம் 1 மணிக்கு இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. அதே நேரம் 4 மணிக்கு நெதர்லாண்ட்ஸ் மற்றும் ஜப்பான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதே நேரம் 7 மணிக்கு ஐவரி கோஸ்ட் மற்றும் எக்குவாடர் ஆகிய அணிகளுக்கு இடையிலான போட்டியும், அதே நேரம் 10 மணிக்கு இரவு ஸ்வீடன் டுனீசியா அணிகளுக்கு எதிரான போட்டியும் இடம்பெற காத்திருக்கிறது. இன்றைய நாளுக்குரிய 4 போட்டிகளாக இந்த போட்டிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஜிடிஏ பொறுத்தவரையில் இன்றைய நாளும் சில விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கபானா வீக்கெண்ட் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்று இன்றைய நாள் பொறுத்தவரையில் இது இலக்கம் 11 பால்சன் ஸ்ட்ரீட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடா சாக்கர் ஹவுஸ் இந்த நிகழ்வும் இன்றைய நாளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதே நேரம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் டேஸ்ட் ஆஃப் இட்லி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதே 14 தேதி இன்றைய நாள் இரவு வரை இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்தாலியினுடைய உணவுகளாக இருக்கலாம், கலாச்சார விடயங்கள், அதே நேரம் இசை மற்றும் பொருட்கள் கொள்வனவு இப்படி அங்காடிகள் என்று பல விடயங்கள் இடம்பெறுகின்றன. இது காலேஜ் ஸ்ட்ரீட் பாத்தஸ்டிலிருந்து ஷோ ஸ்ட்ரீட் வரையிலான பகுதிகளில் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ப்ளோர் அண்ட் யோக்வில் சக்கர் ஃபெஸ்டிவலும் இடம்பெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரையில் 1 மணியிலிருந்து 5 மணி வரை இது இலவசமாக உங்களுடைய சக்கர் ஸ்கில்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நீங்கள் காட்டுகின்ற ஒரு நிகழ்வு அப்படி என்று சொல்லி இவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சிரேப்ரோனோ ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இந்த ஃபீவா இதுவரைக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படி என்று சொல்லி சொன்னால், நைட் லைஃப், அதாவது ஃபீவா இடம்பெறுகின்ற பொழுது இந்த நைட் லைஃபை கண்டு கழியுங்கள், அதை நிறைவு பெறுவதற்கு முன்னர் அப்படி என்று சொல்லி ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் ட்ரோனோவில் பல இடங்களில் இந்த சொக்கரை வரவேற்பதற்கான அல்லது கால்பந்தாட்ட போட்டிகளுக்கான பல கோலாகலமான நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றிலும் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த புதிதாக இணைக்கப்பட்டிருக்கின்ற ஃபயர் சர்வீசஸ் தீயணைப்பு வீரர்களுக்கான வரவேற்பையும் சிட்டி ட்ரோனோ ஞாபகப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ட்ரோனோ ஐலண்ட் பாக்கியை பொறுத்தவரையில் வலிமையை விட அதிகமான பயணிகள் செல்கின்றார்கள் இந்த கால்பந்தாட்ட நிகழ்வுகள் இனிய விடயங்களுக்காக. எனவே இந்த ஃபெரி ஸ்கெட்யூல் குறித்தும் உன்னிப்பாக கவனித்து உங்களுடைய பயணத்தை சரியாக செய்து கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். toronto.ca/ferry இணையதளத்தில் செல்வதனூடாக அந்த விவரங்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். 9:29 ஈஸ்டஃபம் தமிழோர் இணைந்திருக்கின்றீர்கள். பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோட்கேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீட்டை கொள்வனம் செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனம் செய்யும் வாய்ப்பு, போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனம் செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம் இது. 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அலையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212 416-716-2212. சனி ஞாயிற்றுக்கிழமையின் காலை பொழுதில் உங்களுக்காக ஊக்கம் தருகின்ற கூற்றினை நாங்களும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இலக்கியங்கள், படைப்புகள், அது மட்டுமில்லாமல் அனுபவ மொழிகளாக இருக்கலாம், தொழில் முனைவோர்களுடைய கூற்றுக்களாக இருக்கலாம், புத்தகங்கள் சொல்லுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளும் வாழ்க்கையினுடைய அழகான ஒரு தத்துவம் பற்றி பேசிக்கொள்ள இருக்கின்றோம். இந்த பீஸ் என்கின்ற விஷயம், ஹாப்பி அல்லது பீஸ், இந்த இரண்டும் தான் இப்பொழுது உலகத்தில் தேவைப்படுகின்ற 2 முக்கியமான விஷயங்களாக இருக்கின்றன. எவ்வளவுதான் உங்களிடம் நீங்கள் ஒரு செல்வந்தராக தனவந்தராக இருந்தாலும் இந்த 2 விஷயங்களையுமே கட்டுப்படுத்துவது என்பது மிக அரிதான ஒரு விடயமாக இருக்கும். எனவே இந்த சந்தோஷம் அல்லது அமைதி, சாந்தம் அப்படி என்று சொல்லி பேசப்படுகின்ற பொழுது அமைதியை நாடுகின்றவர்கள் தான் அதிகமாக பல்வேறுபட்ட விஷயங்களை சாதிப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அமைதி என்பது எப்போது அது உண்மையான அமைதியாக இருக்கின்றது என்பதுதான் பலருக்கு இருக்கின்ற அல்லது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இது அமைதியா அல்லது கட்டுப்பாடா என்பது சில விஷயங்கள் எங்களை சுற்றி இடம்பெறுகின்ற பொழுது அந்த விடயங்களுக்கான இயல்பாக நாங்கள் கொடுக்கின்ற ஒரு ரியாக்ஷனாக இருக்கலாம். அல்லது அதை கட்டுப்படுத்த நாங்கள் முற்படுவது, எங்களுக்கான அமைதியை பெறுவதற்காக அதை கட்டுப்படுத்த நாங்கள் முற்படுகின்ற பொழுது அதை ஒரு கட்டுப்பாடாகவே இருப்பதை தவிர, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி அதுக்காக இசைவாக்கம் செய்கின்ற ஒரு விடயமே தவிர, உங்களுக்கு தருகின்ற ஒரு அமைதியில் ஒரு அன்சர்டனிட்டியை அதை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றது. எல்லாம் சரியாக நடந்தால்தான் நான் அமைதியாக இருப்பேன் என்றால் அது அமைதி அல்ல. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை உங்களை சுற்றி இடம்பெறுகின்ற, உங்களுக்கு இடம்பெறுகின்ற, அல்லது நீங்கள் இணைந்திருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கட்டுப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் அந்த அதை ஆகியிருக்கின்றது. அந்த ஆசை பல நேரங்களில் வாழ்க்கை எங்களிடம் என்ன சொல்லுகின்றது அப்படி என்று சொல்லி சொன்னால், நாம் எல்லாம் திட்டப்படி நடக்கட்டும், எல்லோரும் என்னை புரிந்து கொள்ளட்டும், எதிர்பார்த்தது எல்லாம் எங்களுக்கு கிடைக்கட்டும், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும், ஆனால் அப்போதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படி என்று சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் எங்களை சுற்றி அல்லது எங்களோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை. சில நேரங்களில் வானம் வேகமூட்டமாக இருக்கும், சில நேரங்களில் நாங்கள் செல்லுகின்ற பாதை கூட எங்களுக்கு தெளிவாக தெரியாது, சில நேரங்களில் நாங்கள் கேட்கின்ற அல்லது எங்களிடம் எழுகின்ற கேள்விகளுக்கு பதிலே இல்லாமல் நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுக் கொள்ளும். அதான் உண்மையான வளர்ச்சி. அங்கிருந்தான் உண்மையான அந்த வளர்ச்சியும் அமைதியும் ஆரம்பமாகின்றது. அமைதி என்பது ஒரு புயல் இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல. புயலின் நடுவிலும் நிலையாக நிற்கின்ற மனம்தான் அமைதியாக இருக்கின்றது. நம்பிக்கை என்பது எங்களிடம் இருக்கின்ற எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் கையில் இருப்பது அல்ல. பதில் தெரியாத போதிலும் அடுத்த அடியை நம்பிக்கையோடு எடுத்து வைப்பது என்று நாங்கள் எண்ணுகின்ற பொழுது அங்கிருந்து மெல்ல மெல்ல உங்களுடைய அமைதி அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நிலை ஆரம்பமாகிக் கொள்ளுகின்றது. வாழ்க்கை முழுவதும் கட்டுப்படுத்த பொழுதுமே முயற்சிக்காதீர்கள். அதற்கு பதிலாக எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் நிலையாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதே எப்போதும் உங்களுடைய பலமாக இருக்கப் போகின்றதை தன்னுடைய நாளில் நாங்கள் உங்களிடம் ஞாபகப்படுத்துகின்றோம்.
1: Dum dum dum chak dum shak dum dum dum

0: கேளுங்கள்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301, 416-841-5301.
2: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம்பள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
4: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
5: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
4: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
5: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், தமிழ் 92.7.

ஒன்பது மணி 45 நிமிடம், 18 டிகிரி செல்சியஸ் 21 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்தியா பக்கம் சில இருக்கின்றோம், நிறைய விஷயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தவரையில் பாஜக கூட்டணியில் இருந்து தாம் வெளியேறுவதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2019 ஆண்டு முதல் அதிமுக என்டிஏ கூட்டணியில் பயணித்து வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் 2024 ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்து விலகி இருந்த அதிமுக விலகிய போதும் கூட என்டிஏ கூட்டணியிலே இருந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் இப்பொழுது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக இந்த நிலையில் அதிலிருந்து தாங்கள் வெளியேறுவதாக ஜி கே வாசன் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுநேரம் 2023 ஆண்டு முதல் அதிமுகவில் பயணித்து வந்த நடிகை கௌதமி அதிமுகவில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கின்றார். இதுகுறித்த கடிதத்தை பழனிசாமிக்கு அனுப்பியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீட் தேர்வு குறித்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. நீட் தேர்வை எதிர்ப்பதில் தாவேக அரசு உறுதியாக இருக்கின்றது என்று சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் குறிப்பிட்டிருக்கின்றார். இதுநேரம் இந்த விடயம் தொடர்பாக சேலத்தில் அவர் கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது தமிழக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பாதிக்கும், கிராமப்புற மாணவர்களுக்கான வாய்ப்புகளை தடுக்கும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்பது அதனுடைய நிலைப்பாடு, அதில் மாற்றம் இல்லை அப்படி என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஆவண ஆணவக படுகொலைகள் அதிகரித்து வருகின்றது அப்படி என்று சொல்லி இது வேதனை அளிக்கின்ற ஒரு விடயம் என்று தொல் திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் எனவும் தங்கள் அரசை வலியுறுத்தி இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். 9:46 காலை காற்றலை இரு காலை பொழுதினுடைய வீக்கெண்ட் விடிஞ்சாச்சோடு இணைந்திருக்கின்றோம்.

ஒன்பது மணி 52 நிமிடம் காலை காற்றில் என்னுடைய வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த வழியில் இலங்கை தொடர்பான சில செய்திகளுக்கு செல்ல இருக்கின்றோம். இலங்கையை பொறுத்தவரையில் கொழும்பு காலிமுகத்திடலில் ஒரு புதிய வரலாற்று சாதனை ஒன்று இன்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றது. 4988 கலைஞர்களின் சலங்கை ஒளியோடு கிண்ண சாதனை சங்கமம் 2026 பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்டு மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சராக இருக்கின்ற சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களினுடைய முயற்சியில் இது முன்னெடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு பரதநாட்டிய பெருவிழாவாக கொழும்பு காலிமுகத்திடலில் இந்த சாதனை வெற்றிகரமாக படைக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் அண்மையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் சுந்தரலிங்கம் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய இந்தியாவின் சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் இலங்கைக்கான சங்கமம் லியோ ஹாலிடேஸ் ஆகிய நிறுவனங்களுடன் இணைந்து தினேஷ்குமார் அவர்களின் நெறியாளுகையில் இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 416 கலைஞர்களின் பங்கேற்புடன் மட்டுமே அமைந்திருந்த நிலையில் இன்று காலை அனைத்து விதிகளுக்கு உட்பட்டு இந்தியா இலங்கையைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 4988 பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே மேடையில் பங்கேற்று முன்னைய சாதனையை முறியெடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் நடுவராக ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து வருகை தந்திருந்த கின்னஸ் நிறுவனத்தின் நடுவர் ரிஷி நாத் அவர்கள் வந்து கலந்து கொண்டு இதனை நேரில் ஆய்வு செய்து உத்தியோகபூர்வ முடிவுகளை அவர் அறிவித்திருக்கின்றார். சுரேஷ் ஆலையினுடைய உடல்நிலை மோசமடைவதாக ஜனாதிபதிக்கு கவனம் செலுத்துமாறு சர்வஜன அதிகாரம் அவசரமான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் ஆலை அவருடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாக சர்வஜன அதிகாரம் கட்சி இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதோடு இந்த விடயத்தில் உடனடியாக ஜனாதிபதி தலையிட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு வன்முறை கலாச்சாரம் வந்து கட்டுக்குள் வந்திருக்கின்றது என்று சொல்லி வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் குறிப்பிட்டிருக்கிறார். 1966 உருவாக்கப்பட்ட கடந்த 60 ஆண்டுகளாக தற்காலிக இடங்களில் இயங்கி வந்த கூப்பாய் போலீஸ் நிலையத்துக்கான புதிய நிரந்தர கட்டிடம் இன்றைய நாள் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த திறந்து வைத்து உரையாற்றுகின்ற பொழுது இந்த விடயம் தொடர்பாக அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். இலங்கை அரசாங்கம் பெற்றிருக்கின்ற கடனினுடைய தொகை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் 1854 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகளவான வெளிநாட்டு கடன்களை பெற்றிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பியிருந்த கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது இந்த விடயம் வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. 9:54

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகன மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: High Five Barbershop. சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபைவ் பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபைவ் பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த

0: இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
0: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
0: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307, 6474780144.
2: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
3: MJS Gold House.
4: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
3: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
3: MJS Gold House.
4: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.

10:07 இன்னும் ஒரு புதிய மனத்தை அழைத்துக் கொள்ளைந்திருக்கின்றோம். ஜூன் மாதம் 14 ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலையோர் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு மப்பும் மந்தாரமான ஒரு காலை பொழுது, மலைக்குரிய ஒரு நாள் அப்படி என்று சொல்லி சுற்றுச்சூழல்கின்றன இன்றைய நாளை தெரிவு செய்து வைத்திருக்கின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலையிலும் கொஞ்சம் வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய நாளோடு ஒப்புகின்ற பொழுது இன்றைய நாளின் கூடிய வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. அதே நேரம் நாளைய நாள் 21 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்று சொல்லியும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழூர் இணைந்திருக்கின்றீர்கள். செயலிகள் ஊடாக நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 24 மணித்தியாலமும் கேட்டு மகளெல்லாம் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டோராக நீங்கள் எங்களுடைய ஆப்களை தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதே நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கிலும் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் உங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது. யூடியூபில் காணொலிகளாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது பிரத்யேகமான நிகழ்ச்சிகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்கிற பக்கத்தை நீங்கள் பார்வையிடலாம். அதே நேரம் தொடர்புகளுக்கு 416-824-1212 மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. வாகன போக்குவரத்தினை பொறுத்தவரையில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பக்கம் மழை மப்பு மந்தாரமாக இருந்தாலும் வீதிகள் ஓரளவு உங்களுக்கு ஏற்ற வீதிகளாக மாறியிருக்கின்றன. தாமதமற்ற பயணங்களை இன்றைய நாளின் நெடுஞ்சாலைகள் தந்து கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவில் வந்து 2 சதங்களினால் குறைவடைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:08 இன்றைய நாளிலும் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற முக்கியமான விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த நிச்சயமற்ற சூழலிலும் எப்படி நாங்கள் எங்களை அமைதியாக வைத்துக் கொள்வது, எங்களை சுற்றி இடம்பெறுகின்ற விடயங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்ற பொழுது சில வேலைகளில் இருக்கின்ற அமைதியும் இல்லாமல் போய்விடுகின்றது. வாழ்க்கை எதை எங்களுக்கு கெட்டுத்தருகின்றதை தான் இன்றைய நாளில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் சரியாக நடந்தால்தான் நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று சொல்லி சொன்னால் அது அமைதி அல்ல. அதே உங்களை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஆசை உள்ளுணர்வாக இருக்கின்றது. பல நேரங்களில் வாழ்க்கையில் நாங்கள் சொல்லுகின்றோம், எல்லாம் எங்களுக்கு திட்டமிட்டபடி இருக்க வேண்டும், எல்லோரும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், எதிர்பார்த்தது எல்லாமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும், அப்போதுதான் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி சொல்லுகின்றோம். ஆனால் வாழ்க்கை அப்படி இயங்குவதில்லை, அல்லது உங்களுக்கு அப்படி அதை காண்பிப்பதும் இல்லை. வானம் சில நேரங்களில் மேகமூட்டமாக இருக்கும் இப்பொழுது இருப்பது போன்று பாதை கூட சில வேளைகளில் பயணங்களில் உங்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை. சில நேரங்களில் உங்களிடம் எழுகின்ற கேள்விகளுக்கு பதில் இல்லாமலே நீங்கள் அடுத்த நகர்வை நோக்கி நகர்வீர்கள். அங்குதான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பமாகின்றது. அமைதி என்பது ஒரு புயல் இல்லாத வாழ்க்கை அல்ல. புயலின் நடுவிலும் ஒரு நிலையாக நிற்கின்ற மனம்தான் அமைதியாக இருக்கின்றது. எல்லா பதில்களும் கையில் எங்களுக்கு எப்பொழுதுமே இருப்பதில்லை. பதில் இல்லாமல் வாழ்க்கை நம்பிக்கையுடன் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையை எப்போதுமே முழுவதும் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்காதீர்கள். அதுக்கு பதிலாக எந்த சூழ்நிலையிலும் உங்களை நீங்கள் நிலையாக வைத்துக் கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நிச்சயமற்ற சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதே உங்களுடைய உண்மையான பலமாகின்றது. தன் இன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருக்கலாம். 11 மணி வரை காலை காற்றலையின் வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோடு

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது இஸ்டஃபம்.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ் ரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
2: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோகுமார், 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோகுமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
4: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபீதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள், 6475344509 6475344509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184.
7: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattadal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
0: East FM 102.7 Kittale. Summer. East FM 102.7. 102.

0: பத்து மணி 23 நிமிடம், 19 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ஞாயிற்றுக்கிழமையின் காலை காற்றலை வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றீர்கள். ஏஜெக்ஸ் ஆப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இன்று ஞாயிறு காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல் பிராண்ட் நேம் சன் கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120 RXXV பயோபிக்கல் அல்லது ப்ரோக்ரெசிவ் இன்ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ சிங்கிள் விஷன் சன் கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில் ஐ எக்ஸாமுக்கு $60 சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம் கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏஜெக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 19:01 ஹார்ட்வுட் அவென்யூ நோத் ஏஜெக்ஸில் ஹார்ட்வுட் அண்ட் டோன்ஜன் சந்தைப்பல் 9054283131. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இன்றைய நாளில் ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் அப்படி என்று சொல்லி இரண்டு பேர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இன்றைய நாளில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் அப்படி என்று சொல்லி என்று. ஆனால் ஈரான் இந்த விடயம் தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லி வருகின்றது. இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடுவதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருப்பதாக உலக ஊடகங்களும் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. 24 மணித்தியாலத்தில் இந்த ஒப்பந்தம் முற்றுமுழுதாக கைச்சாத்தாகும் அப்படி என்று சொல்லி பாகிஸ்தான் இதற்கு மத்தியஸ்தம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷஃபாஸ் ஷெரீப் அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அணு ஆயுதங்களை தயாரிக்க மாட்டோம், தற்போது கையிருப்பில் உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அளிப்போம் என்று ஈரான் உறுதியளித்திருக்கின்றது. இதன்படி ஈரானின் குறிப்பிட்ட சில அணு சக்தி நிலையங்கள் மூடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. February 28 இந்த அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான போர் ஆரம்பமாகியது. April 8 இடைக்கால போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்தது. ஆங்காங்கே தொடர்ந்து தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த அமைதி ஒப்பந்தம் கைச்சாத்தாகும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஈரானுக்கு பாகிஸ்தான் நன்றி பாராட்டியிருந்தாலும் ஈரான் சில விஷயங்களை தெரிவித்திருக்கின்றது. இந்த திகதி குறித்து ஈரான் தரப்பில் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்று அமெரிக்க ஜனாதிபதியினுடைய 80வது பிறந்த நாளாக இருக்கின்றது. அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ளலாம். அந்த ரீதியில் அவர் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் என்பது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் அடுத்த சில நாட்களில் இது நடக்கலாம் என்று சொல்லி, இன்று நடக்காவிட்டாலும் என்று சொல்லி உலக நாடுகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றன. ஈரானினுடைய தலைநகர் டெஹ்ரான் வெளியுறவு அம்சத்துக்கு முன்பாக முக்கிய சதுக்கங்களிலும் வந்து தீவிர இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக தீவிர போராட்டம் இடம்பெற்று வருகிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரானுடைய வெளியுறவு அமைச்சராக இருக்கின்ற அப்பாஸ் அக்ராசிக்கு எதிராக அவர் அமெரிக்காவை நம்புவதை கைவிடு அப்படி என்று சொல்லி போராட்டக்காரர்கள் இந்த கோஷங்கள் எழுப்பி வருவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ரீதியில் தான் இப்பொழுது ஈரான் தரப்பில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இது கைச்சாத்தாகுமா இல்லையா என்பது இனி அடுத்து வருகின்ற மணிப்பொழுதுகளில் தீர்மானிக்கப்பட இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் வந்து ஈரானுடைய வெளியுறவு அமைச்சனுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கின்ற ஸ்மைல் பஹாயி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார், இந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் இறுதி தேதி தொடர்பாகவும் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு செய்தியை அவர் நேற்றைய நாளில் சொல்லியிருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. கட்டார் இந்த விடயம் தொடர்பாக மத்தியஸ்தத்தில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதாக ஈரானுடைய செய்தி தளங்கள் தெரிவித்திருக்கின்றன. கட்டாரனுடைய சில ராஜதந்திரிகள் வந்து ஈரானுக்கு சென்றிருப்பதாகவும் சில செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து சில முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது பலருடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. எனவே அடுத்த 24 மணித்தியாலங்கள் என்பது ஒரு முக்கியமான நிலைப்பாடாக இருக்கும் அப்படி என்பது பாகிஸ்தானுடைய பிரதமருடைய அதாவது ஷஹ்பாஸ் ஷெரீஃபினுடைய கருத்துக்களாகவும் காணப்படுகின்றது. 10:27 நிமிடம், கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால கனவு நினைவாக்கப்பட்டிருக்கின்றது. நியூயார்க் NBA சாம்பியன்ஷிப் பட்டத்தை சுவீகரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு இடம்பெற்றுக் கொண்ட போட்டி நியூயார்க்கினுடைய வெற்றி வாகி பெற்று தருகின்ற போட்டியாக மாறியிருக்கின்றது. சான் அன்டோனியோ ஸ்பர்ஸுக்கும் நியூயார்க்குக்கும் இடைப்பட்ட போட்டி 94-90 என்ற அடிப்படையில் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று இப்பொழுது NBA சாம்பியன் மகுடத்தையும் சுவீகரித்திருக்கிறது நியூயார்க் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே நியூயார்க்கை பொறுத்தவரையில் இந்த வெற்றிக்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் தமிழின் காலை காற்றலை இரு வீக்கெண்ட் விடுஞ்சாச்சோர் இணைந்திருக்கின்றோம். மதியம் இன்றைய நாளில் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. மாலை 16 இரவு 10 டிகிரி செல்சியஸாக கொண்டிருப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது.
1: என்னன்னு சொல்ல
2: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 4164677923 2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். பாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 New Delhi டிரைவ், Unit 67, Markham,
6: 416-461-6401.
7: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: Solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nai udanukudan email oodaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656.
9: இந்த குரல்ல இதமான பாடல்கள் கேட்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நம்ம ரேடியோ தான் எப்பவுமே ஹாட்.

பத்து மணி 41 நிமிடம், 19 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக நிறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் காலை காற்றலை ஞாயிற்றுக்கிழமையின் வீக்கெண்ட் முடிஞ்சாச்சு இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா விடயத்தில் இந்த அணு ஆயுதம் குறித்து பேசப்பட்டுக் கொண்டிருக்கையில் இன்னும் ஒரு நாடு சொல்லியிருக்கின்றது, அணு ஆயுத நாடு என்ற அந்தஸ்தையை தாங்கள் ஒருபோதும் இழக்க முடியாது, அதற்கான வாய்ப்பை வழங்க முடியாது உலக நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லி வடகொரியா தெரிவித்திருக்கின்றது. அணு ஆயுத நாடு வடகொரியாவின் அந்தஸ்தை ஒருபோதும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு வடகொரியா குறிப்பிட்டிருக்கின்றது. ஜப்பான் நாடுகள், தென்கொரியா, அமெரிக்கா இந்த ஈரானை தொடர்ந்து வடகொரியா பக்கம் திரும்பி இருக்கின்றது. அணு ஆயுதத்தை குறைக்குமாறு அவர்கள் சொல்லியிருந்தாலும் இது தொடர்பாக வடகொரியாவுடன் கடந்த 11ஆம் தேதி நடைபெற்ற இருதரப்பு அணுசக்தி ஆலோசனை கூட்டத்தில் தென்கொரியாவும் அமெரிக்காவும் மீண்டும் வலியுறுத்தி இருந்தாலும் இந்த விடயத்தில் வடகொரியாவின் நிலைப்பாடு குறித்து வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கை கொரியாவின் மத்திய செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதில் கூறப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மற்றொரு தரப்பின் அணு ஆயுதங்களை குறைப்பது பற்றி பேசுவது ஒரு நியாயமற்ற பேச்சு அப்படின்னு சொல்லியும், வெளிப்புற அழுத்தங்களால் அணு ஆயுத நாடு என்ற வடகொரியாவின் அந்தஸ்தை ஒருபோதும் வடகொரியா மாற்றாது அப்படின்னு சொல்லி வடகொரியா குறிப்பிட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்காவுக்கு டீல் இன்றைக்கு சைன் பண்றாங்க, ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பூதாகரமான பிரச்சனை ஆரம்பமாக போகின்றது போன்று இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. 10:42, இதேவேளை இன்னமொரு முக்கியமான விஷயம் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் இந்த சுவிஸில் வந்து அங்கிருக்கின்ற மக்களை அல்லது நாட்டு மக்களினுடைய தொகையை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை ஒன்று ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த பாப்புலேஷன் வந்து 10 மில்லியன் ஆக இருக்க வேண்டும் என்பது, அல்லது இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்பது சுவிஸினுடைய மிக முக்கியமான எடுக்கப்பட்டிருக்கின்ற திட்டங்களில் ஒன்றாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இது குறித்து விமர்சனங்கள் பல முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, சார்பாகவும் சரி எதிராகவும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரைட் விங் சுவிஸ் பீப்புள்ஸ் பார்ட்டி வந்து இந்த ப்ரொபோசலை கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு எதிரான சில கருத்துக்களும் வெளியாக இருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. 2002ஆம் ஆண்டில் இருந்து அந்த நாட்டினுடைய சனத்தொகை என்பது அசுர வளர்ச்சியை கண்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது 7.3 மில்லியனாக இருந்தது, இப்பொழுது 9.1 மில்லியனாக இருக்கிறது. 27% இது இந்த வளர்ச்சி என்பது அதிகரித்திருக்கிறது. இதில் வந்து 27% வந்து இன்னும் சொல்லப்படுவது அவர்கள் சுவிஸ் சிட்டிசன் இல்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்ற ரீதியில் இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வாக்கு மூலம் ஒன்று எடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வந்து 55% வந்து இதற்கு எதிராகவும், அதே நேரம் வந்து இதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். அதே நேரம் 45% வந்து இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 10:43, காலை காற்றலை இது காலை பொழுதுனுடைய வீக்கெண்ட் முடிஞ்சாச்சோடு நின்றிருக்கின்றீர்கள்.

19 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றது. மழைக்குரிய ஒரு நாள் இன்றைய நாள் மதியம் வரையிலும், ஆனால் மாலை இரவு காலை மழைக்குரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போது எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மதியம் மட்டும்தான் நீங்கள் இந்த மழையை கடந்து செல்ல போகிறீர்கள். மாலை பொழுது கொஞ்சம் குளிரோடு கூடிய பொழுதாக இருக்கும். வெளியில் செல்லுகின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கேற்ற மாதிரியான ஆடைகளையும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். 16 டிகிரி செல்சியஸ், இரவு 10 டிகிரி செல்சியஸாக இருக்கும். காலை பொழுது 16 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது. இதே நேரம் ஃபேவாவை பொறுத்தவரையில் இன்று மதியம் 1 மணிக்கு ஜெர்மனி மற்றும் குரோக்கோ, அதே போன்று 4 மணிக்கு நெதர்லாந்து ஜப்பான், 7 மணிக்கு ஐவரி கோஸ்ட் எக்குவாடர், அதே போன்று 10 மணிக்கு ஸ்வீடன் டுனிசியா அணிகள் மோதுகின்ற போட்டிகள் இன்றைய நாளில் இடம்பெற காத்திருக்கின்றது ஃபிஃபா உலக கிண்ணத்தை பொறுத்தவரையில். இந்த வேளையில் அமெரிக்காவினுடைய சில கருத்துக்களுக்கு கனடாவினுடைய அமைச்சர் மார்க் மில்லர் அவர்கள், இவர் கனடாவினுடைய ஐடென்டிட்டி மற்றும் கல்ச்சர் அமைச்சராக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இவர் சில கருத்துக்களை சொல்லியிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அவர் சொல்லியிருக்கின்ற விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த குழந்தைகளுக்கான அல்லது அண்மை காலத்தில் கொண்டு வரப்பட்டிருந்த கனடாவினுடைய புதிய ஒரு சட்ட மூலம் என்பது வந்து சோசியல் மீடியா பேனிங் என்பது 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பாவிக்கின்ற அல்லது அவர்கள் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படுகின்ற சமூக வலைத்தள நடவடிக்கைகளுக்கான மிக முக்கியமான ஒரு திட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தில் அமெரிக்காவின் நிறுவனங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் குழந்தைகள் சார்ந்த விடயங்களில் கனடா பணிந்து போவாது அல்லது குழந்தைகள் மேசையில் ஒரு பேசு பொருளாக இருக்காது அப்படி என்று சொல்லி குறிப்பாக மில்லர் தெரிவித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் இன்றைய காலை காற்றலையிலிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றேன். 10:49 தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கோகுலன் மற்றும் சகானா காலை பொழுது விடைபெற்றுச் சொல்லும் நான் 2 நிமிடம் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான காலை வணக்கம்.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு.

0: 479 Kingston and Galloway Sandipal 4251 Kingston Road Scarborough 647-980-4779
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirupor matum business aarambipporukana business loan and business line of credit.
3: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
4: Commerce Ventures 416-457-0651
3: 4164570651 Some conditions may apply.
5: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜூலை 1ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் 5 மணி வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
6: என்ன யோசின?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861

0: என் இனிய தமிழ் மக்களே,
1: என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
2: திரைத்தி பிடிக்கும் வெடி வெடிக்கும் ஒருத்த வந்தா பட நடுங்கும்.
0: அரங்கங்கள் அதிர, கரகோஷங்கள் ஒலித்திட, திரையில் ரசித்த திறமைக்கு ஒரு மேடை. ரெட் கார்பெட்.
3: திரைப்பிரபலங்கள் கரை தொட்ட கதை,
4: நீங்கள் திரையில் ரசித்து நகைத்த நகைச்சுவை காட்சிகள்,
5: அதிரடி காட்சிகள்,
4: கண் கலங்க வைத்த திரைக்காட்சிகள்,
5: மனுத்தியால கேள்வி,
4: பிரபலங்களின் நேர்காணல்கள்.
6: Kill them with your success, bury them with your smile.
7: பாட்டு
8: நன்றி சஞ்சீப். நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கம். வணக்கம் சஹனா.
9: வணக்கம் கோகுலன், எப்படி இருக்கிறீங்க?
8: நல்லா இருக்கிறேன் மதி. நல்ல மதி உற்சாகத்தோடு நீங்களும் இரண்டு மனத்தியாலும் என்ன விஷயத்தோடு இணைந்திருக்க போறோம்னு பாத்தீங்கன்னா,
9: ஆமாம், இன்றைய நாளும் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் எப்பொழுதும் போல இன்றைய நாளும் ஒரு பிரபலத்தை அழைத்து வர இருக்கின்றோம். அவரை பற்றி மட்டுமல்லாமல் அவருடைய பாடல்களையும் நாங்களும் உங்களுக்காக தந்து கொள்ள இருக்கின்றோம்.
8: தொடர்ந்து 1 மணி வரை நீங்களும் ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்க முடியும். டொரண்டோ வெப்பநிலை என்று பார்க்கின்ற பொழுது 19 டிகிரி செல்சியஸ், 22 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த காலை பொழுது கொஞ்சம் லேசாக மலர்ந்திருக்கு என்று சொல்லலாம். சூரிய வெளிச்சம் அற்ற கூடுதலாக ஒரு மப்பு மந்தாரம் நிறைந்த ஒரு காலை பொழுதாக இந்த காலை பொழுது காணப்படுகின்றது. மழையுடன் கூடிய ஒரு காலை பொழுதாக காணப்படுவதோடு இன்றைய நாளின் பகல் பொழுதிலும் மாலை பொழுதிலும் மழைக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. பகல் பொழுது 18 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை காணப்படும். 5 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றது. மாலை பொழுது 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்பட இருக்கின்றது. மாலை பொழுதிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. இரவு

0: இப்பொழுது 9 டிகிரி செல்சியஸ் 6 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை உணரப்படும்.
1: எரிபொருளின் விலையும் இன்றைய நாள் 2% குறைவடைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வழியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ளலாம். அதே வழியில் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாகவும் உங்கள் போனில் ஆப்பாக டவுன்லோட் செய்து இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் என்னும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: ரெட் கார்பெட்டோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளும் கூட மிக முக்கியமான ஒருவரோடு வந்திருக்கணும் என்று சொல்லலாம். இந்த ஜூன் மாதம் என்று சொல்கின்ற பொழுது பிரபலங்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். பல தமிழ் பிரபலங்கள் இந்த ஜூன் மாதத்தில் பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள் நிறைவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஜூன் மாதத்தில் பிறந்தநாளை கொண்டாடிய மிக முக்கியமான ஒருவரோடு தான் இணைந்திருக்கின்றோம். இந்த ஜூன் மாதம் என்று சொல்கின்ற பொழுது பிரபலம் என்று சொல்கின்ற பொழுது தமிழ் சினிமாவில் பாடல் என்று வருகின்ற பொழுது இவரை தவிர்த்துவிட்டு எந்தவிதமான விடயங்களையும் பேச முடியாத அளவு பல்வேறு தசாப்தங்களாக பாடல்களை தந்து இன்றும் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பாடகரோடு தான் இன்றைய நாளின் நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. யார் அந்த பிரபலம் நாங்களும் இன்றைய நாளில் கொண்டு வந்திருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது ஜூன் மாதம் 4ஆம் தேதி பிறந்தநாளை கொண்டாடிய ஒருவரோடு தான் நாங்கள் இன்றைய நாளில் இணைந்திருக்கின்றோம். இவர் தான் நாங்கள் இன்றைய நாளில் பேசிக் கொள்ளப் போகின்ற பிரபலமாக இந்த ரெட் கார்பெட்ல இருக்க போறார்.
2: உலகம் முழுவதும் இந்திய மொழிகள் பேசுற சாமானிய மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடகர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்காவாசி பேர் சொல்றது அந்த மூணு எழுத்து.
3: ஒரு உணர்வாக மாறிவிட்டது, அது குரல் இல்லை.
4: ஒரு செகண்ட்ல வந்து 1000 நகாசு பண்ணக்கூடிய ஒரு குரல் வளத்தை பெற்றவர்.
5: உலக உருண்டையில் எந்த புள்ளியை எடுத்தாலும் அங்கு ஒரு எஸ்பிபி ரசிகன் இருப்பான்.
6: நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்,
7: இஸ் எ ஸ்பெஷல் பர்சன்.
8: அந்த வாய்ஸ் வந்து மாறவே இல்லை.
9: இசை உலகின்
10: பிதாமன்.
11: He's a variety singer.
12: So, ஒன்னு சொல்றீங்க, கிளாசிக்கல் knowledge இல்லாம தான் நான் வந்தேன் உள்ள.
11: Every song will have all the variety we need.
13: சாப்பாசா கூட தெரியாது, இசை ஞானம் இல்ல. நான் ஏதோ கேளு ஞானத்துல சினிமா பாட்டு பாடல இருக்கிறேன்.
14: சார் பாலு, அதுல ஒரு சங்கதி போட்டீங்க, அது மறக்காது. எந்த சங்கதி என்ன போட்டேன் எனக்கு தெரியாது. வேற வரும் இன்னொரு தடவை.
15: இது வந்து பெருமையா எடுத்துக்காதுங்க, நானே பெருமையா எடுத்துக்கல.
16: இசை ஞானமே இல்ல, கேளு ஞானம் தான்.
15: என்ன அப்படியே அது பிளாக் பண்ணி அப்படியே பாடுவேன். எனக்கு எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியும்.

0: Can anybody sing like this in the party?
1: Only SPD has done the only thing.
2: வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் அந்த தருணத்தை சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு எஸ்பிபியின் பாடல் இருக்கும்.
3: எங்களோடு நினைவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, பாடல்களூடாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஸ்பெஷல் ரெட் கார்பெட்டாகத்தான் இன்றைய நாளின் ரெட் கார்பெட் உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது. நாங்கள் அறிமுகத்திலேயே நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றோம். அவரோடு பயணித்தவர்கள் நிறைய விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். எஸ்பிபி என்று வருகின்ற பொழுது அவருடைய பாடல்கள் தொடர்ச்சியாக நிறைய பாடல்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு வித்தியாசமான பாடல்களை தந்து வருவராக இருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த ஃபேன்ஸ் என்று வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலப்பகுதியில் அனைவருக்கும் பிடித்த பாடல்களை தந்தவராக இருக்கின்றார். 90s ஆக இருக்கட்டும், அதுக்கு முன்பு இருக்கின்ற 80s, மிட் 70s ஆக இருக்கட்டும், லேட் 2000s ஆக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல பார்த்தாலும் அவருடைய பாடல் கட்டாயமாக இருக்கும்.
4: ஆமாம்மா, இந்திய இசை உலகின் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் தான் எஸ்பிபி என்று கூட கூறிக்கொள்ளலாம். முறைப்படி சங்கீதம் கற்காவிட்டாலும் கல்லூரி காலத்தில் இளையராஜா, கங்கை அமரன், பாஸ்கர் ஆகியோருடன் இணைந்து ஒரு லைட் மியூசிக் இசைக்குழுவை நடாத்தி வந்தார் என்று தெரிய வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 1966 ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மரியாதை ராமண்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் தனது முதல் பாடலை அவர் பாடியிருக்கின்றார். தமிழில் 1969 தன்னுடைய வெளியான திரைப்படம் சாந்தி நிலையம் படத்தில் இயற்கையினும் இளைய கண்ணி என்ற பாடலையும் அவர் பாடியிருந்தார். அதனை தொடர்ந்து MGR நடித்த அடிமை பெண் படத்தில் 1000 நிலவே வா ஆகிய பாடல்கள் இவரை தமிழ் நெஞ்சங்களில் ஆழமாக பதிய வைத்தன என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
3: தொடர்ச்சியாக நீங்களும் ஒரு மணி வரை இணைந்திருக்க முடியும். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய இனிமையான பாடல்கள் அவரை பற்றிய விடயங்களோடு நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கப் போகின்றது.

0: ஒரு பாடல்ல நிறைய விஷயம் அப்படியே வந்துட்டு போனது. வெளியில இந்த மலை தூர்ற மேகமா இருந்தாலும் நாங்க சங்கீத மேகத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு தந்திருக்கின்றோம். அந்த பாடல் சொன்ன மாதிரி எங்களை விட்டு மறைந்தாலும் அவருடைய பாடல்கள் ஊடாக இன்றும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஸ்பெஷல் ரெட் காபெட் நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
1: ஆமாம், எஸ்பிபி அப்படி என்று சொல்லும் பொழுதே அவர் வந்து நிறைய இசையமைப்பாளருடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். முக்கியமாக மெல்லிசை மன்னர் மற்றும் இசைஞானி கூட்டணி 1970 தொடக்கம் 80 வரை எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் போன்ற ஜாம்பவான்களுக்கு பாடி தன் குரல் வளத்தை வளர்த்துக் கொண்டார் என்று கூட கூறிக்கொள்ளலாம் எஸ்பிபி. அதனைத் தொடர்ந்து 1970 இறுதியில் இளையராஜாவுடன் இணைந்த கூட்டணி தமிழ் திரை இசை வரலாற்றையே மாற்றி அமைத்தது. எக்கச்சக்க பாடல்கள் இன்று வரையுமே வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அந்த இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் என்று பார்க்கும் பொழுது எஸ்பிபி அவர்களுடைய பாடல்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்கும். இளையராஜா, எஸ்பிபி, எஸ் ஜானகி, இந்த மூவர் கூட்டணி 80 பட்டித்தொட்டி எங்கும் ரசிக்கப்படும் ஆயிரக்கணக்கான காலத்தால் அழியாத பாடல்களை வந்து கொடுத்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம்.
0: தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான இசை கட்டம் என்று சொல்கின்ற பொழுது, இசை காலங்கள் என்று சொல்கின்ற பொழுது, இன்று வரை அந்த இடைக்கால பாடல்கள் எப்பொழுதுமே பேசப்படுகின்ற பாடல்களாக இருக்கும். அந்த 80 காலப்பகுதியில் வெளிவந்த பாட்டு தலைமுறை கடந்தும் கொண்டாடப்படுகின்ற பாடல்களாக இருக்கின்றது. குறிப்பாக பலரும் இந்த சங்கீதம் பாடல் என்று பாடலுக்கான போட்டிகள் என்று வருகின்ற பொழுது தெரிவு செய்கின்ற பாடல்கள் இந்த காலகட்டத்தில் கூடுதலாக வந்த பாடல்களாக இருக்கும். அந்த பாடல்களை தந்த கூட்டணி தான் எஸ்பிபி ஆக இருக்கட்டும், அவரோடு இணைந்து ஜானகியாக இருக்கட்டும், இவர்களோடு இணைந்த கூட்டணி இசைஞான இளையராஜான்னு சொல்லலாம். அந்த கால பகுதி இன்று வரை பேசப்படுகின்ற பாடல்களாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்களோடு 1 மணி வரை இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் ஒலிக்கின்ற பாடல் இது தளபதி திரைப்பட பாடல்.

0: வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அப்படின்னா கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உங்களை உற்சாகப்படுத்தும்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North-இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
6: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே 416-291-3232.
7: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
8: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
9: அது சரி.
8: உங்களுக்கு ஆடி கார்.
9: என்னது,
8: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
10: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
11: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
10: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
11: 416-900-4599.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
12: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
13: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
12: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
13: அழகோ அழகு. 6477873784.
14: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்மில் மனதை வருடும் பாடல்களோடு.
15: ஞாபகம் வருதே, ஞாபகம் வருதே.
16: திரை நட்சத்திரங்கள் தாம் கரை கண்ட கதை சொல்லும் சொல்ல மறந்த கதை,
17: சொல்ல மறந்த கதை.
15: ஞாபகம் வருதே.
18: தன் குரலால் கோடான கோடி ரசிகர்களின் மனதை ஆளும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசைப்பயணம். 1966 எஸ்பி கோதண்டபாணி இசையமைத்த ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ மரியாத ராமண்ணா என்ற தெலுங்கு திரைப்படத்தோடு ஆரம்பமானது. எஸ்பிவி என்ற மூன்றெழுத்தால் பரவலாக அறியப்படும் ஸ்ரீபதி பண்டிதாராத்தியுள்ள பாலசுப்ரமணியம் அவர்கள் 1946 ஜூன் மாதம் 4 ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் இருக்கும் கோணம்பேட்டையில் பிறந்தவர். இசைக்கென ஒரு மொழி இல்லை, அதனால் இசையையே தன் மொழி என நிரூபித்து காட்டியவர் இவர். 5 மேற்பட்ட இந்திய மொழிகளில் சுமார் 40,000 மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் தனக்கென ஒரு இடம் பிடித்தவர். இவர் பாடகராக மட்டுமல்லாது இசையமைப்பாளராக, தயாரிப்பாளராக, நடிகராக, பின்னணி குரல் தருபவராக பன்முக அடையாளம் கொண்டவர். தமிழில் முதன் முதலில் ஹோட்டல் ரம்யா திரைப்படத்தில் மெல்லிசை மன்னர் MSV இசையில் எல்ஆர் ஈஸ்வரியோடு இணைந்து அத்தானோடு இப்படி இருந்து எத்தனை நாளாச்சு என்ற பாடலை பாடினார். எதிர்பாராத நிலையில் இந்த திரைப்படம் வெளியிடப்படவில்லை. அடுத்ததாக சாந்தி நிலையம் படத்தில் வரும் இயற்கை எனும் இளைய கன்னி என்ற பாடலை பாடினார். ஆனால் அது வெளிவரும் முன்பே எம்ஜிஆர் நடித்த அடிமை பெண் திரைப்படத்தில் பாடிய 1000 நிலவேவா பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றது. சிறுவயது முதல் இசையின் மீது ஆர்வம் கொண்ட பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழ் திரை இசையில் பல சாதனைகளை தன்வசம் கொண்டவர். 1981 பிப்ரவரி 8 கர்நாடகா பெங்களூரில் உள்ள ஒரு பதிவரங்கில் காலை 9 இரவு 9 வரை ஒரே நாளில் 21 பாடல்களை கன்னட மொழி இசையமைப்பாளர் உபேந்திரகுமாருக்காக பாடி சாதனை செய்துள்ளார். மேலும் தமிழ் மொழியில் ஒரே நாளில் 19 பாடல்களை பாடியும் ஹிந்தி மொழியில் 6 நேரத்தில் 16 பாடல்களை பாடியும் சாதனை படைத்துள்ளார்.

0: பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்க மூகேஜுடன் புத்தம் புதிய டிட்டாச் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி, அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரிபீட் சலுகையினை பெறுங்கள். அலையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212.
1: SPB ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அவர்களுடைய பாடல்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசையில் வெளிவந்த பாடல்களாக இருக்கட்டும், அவர் நடிப்பு திறமையிலும் கூட அவருக்கு வந்து நல்ல பேர் கிடைத்தது என்று கூட கூறிக்கொள்ளலாம். கேளடி கண்மணி, சிகரம், காதலன், மின்சார கனவு போன்ற படங்களில் குணச்சித்திரம் மற்றும் நகைச்சுவை வேடங்களிலும் நடித்து சிறந்த நடிகராகவும் அவர் பாராட்டப்பட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பாடகராக மட்டுமல்லாமல் சினிமா உலகின் பல துறைகளிலும் முத்திரை பதித்தார் என்று கூட கூறிக்கொள்ளலாம். முக்கியமாக இந்த திரைப்படங்களில் நடித்ததாக இருக்கட்டும்,
0: ஒரு பாடகர் என்றதை கடந்து நிறைய விடயங்களை செய்திருப்பார். அப்படியான திரைப்படம் தான் இந்த சிகரம் திரைப்படமும் கூட. அந்த திரைப்படத்தில் பாடல்களை பாடியது மட்டுமல்லாது பாடல்களுக்கு இசையமைத்தும் இருக்கின்றார். அதே நேரத்தில் அந்த படத்தில் நடித்தும் இருக்கின்றார். எனவே அனைத்தையும் ஒரே இடத்துல நிரூபித்து காட்டிய ஒரு திரைப்படமாக இந்த சிகரம் திரைப்படம் இருக்கின்றது. அதன் பின்னர் கூட நிறைய படங்களில் நடித்தவராக இருக்கின்றார். தொடர்ந்து 1 மணி வரை நீங்கள் முடிந்திருக்கலாம் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு. இந்த பகுதியில் வருகின்ற பாடல் சிகரம் திரைப்படத்தில் இருந்து.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9226 4 7 5 4 9 0 0 5 9.
3: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63 88.
6: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.9.

0: நேரம் 11:44 எஸ்பிபி ஸ்பெஷல் ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 1990களில் வெளியான கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இடம்பெற்ற பாடல் தான் இந்த மண்ணில் இந்த காதல் என்று ஒலித்த பாடல். இந்த பாடலுக்கு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்கிறது. அது என்ன அந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் அப்படின்னா, தமிழ் திரை இசை வரலாற்றில் எஸ்பிபியின் அசாத்திய குரல் திறமைக்கு சான்றாக விளங்கும் ஒரு காலத்தால் அழியாத காவியமாக இந்த பாடலை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். முக்கியமாக இசைஞானி இளையராஜாவின் மெல்லிசையில் கவிஞர் பிறைசூடனின் வரிகளில் உருவான இந்த பாடல் பல்லவிக்கு பிறகு வரும் சரண பகுதிகள் முழுவதையுமே எஸ்பிபி அவர்கள் எங்குமே மூச்சு விடாமல், அதாவது ஒரே மூச்சில் பாடி ஒட்டுமொத்த இந்திய இசை உலகமே வியப்பில் ஆழ்த்தினார் என்று அந்த நேரத்தில் வந்து பேசப்பட்டது. இன்று வரையிலுமே இந்த பாடல் வந்து யாரும் இந்த ஸ்டேஜ்ல பாடினா கூட அந்த பாட்டுக்கு வந்து சொல்லுவீங்க, நீங்க வந்து மூச்சு எடுக்காம பாடி இருக்கிறீங்க அப்படின்னு.
1: நிச்சயமா, தொடர்ச்சியா பேசப்படுற பாடல் எஸ்பிபி அவர்களை பொறுத்தவரை நிறைய விடயங்களை தனித்துவமா பேசக்கூடியதா இருக்கும். அப்படி வருகின்ற பொழுதுதான் இந்த எஸ்பிபி 50 கிராண்ட் வேர்ல்ட் டூர் என்பதும் கூட மிக முக்கியமான இசை நிகழ்ச்சியா பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உலக பந்தல பலரும் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த எஸ்பிபி வேர்ல்ட் டூர் என்றதும் கூட மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது. 2016 தொடங்கி ஒரு வேர்ல்ட் டூராக இருக்கின்றது. இது ஒரு சாதாரண நிகழ்ச்சி என்றதை கடந்து இந்திய திரைசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் 50 நிறைவு செய்ததை உலகம் முழுவதும் கொண்டாடுகின்ற ஒரு இசை விழாவாக இது அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவுக்கும் கூட இது மிக முக்கியமாக பொருந்துகின்ற, அப்படி இல்லாட்டி டொரண்டோவுக்கும் இந்த இசை நிகழ்வுக்கும் கூட மிக முக்கியமான பந்தம் இருக்குன்னு சொல்லலாம். இந்த உலக சுற்றுப்பயணம் என்றது கனடாவின் டொரண்டோவில் தொடங்கி அமெரிக்கா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் உள்ளிட்ட பல நாடுகளில் இடம்பெற்றது என்று சொல்லலாம். இளைய நிலா, அதே நேரத்தில் மண்ணில் இந்த காதல், சுந்தரி கண்ணால், தங்கத்தாமரை போன்ற எண்ணற்ற பாடல்கள், காலத்தால் அறியாத பாடல்களை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் தந்திருந்தார். இந்த 50 பயணத்தில் நிறைய பாடல்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்துக் கொண்ட பாடல்களாக இருக்கின்றது. அந்த பாடல்களை வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நாடுகளில் நேரடியாக பார்க்கின்ற வாய்ப்பினை இந்த வேர்ல்ட் டூர் தந்தது என்று சொல்லலாம். எஸ்பிபி அவர்கள் பாடிய வெறும் பாடல்கள் மட்டுமல்லாது தலைமுறைகளின் நினைவுகளை கொண்டு வருகின்ற மாதிரி இந்த வேர்ல்ட் டூர் அமைந்திருந்தது. உலக இசை சுற்றுப்பயணமாக ஒரு கலைஞரின் 50 சாதனை மட்டுமல்லாது கோடிக்கணக்கான ரசிகர்களின் அன்பையும் அவர்களுடைய கொண்டாட்டத்தோடு இணைத்து தந்த ஒரு நிகழ்வாக இந்த எஸ்பிபி 50 அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்ட் எஃப்எம்ஐ பொறுத்தவரை எஸ்பிபி 50 அந்த நிகழ்வுக்கான முற்றுமுழுதான ஒரு ஊடக அனுசரணையும் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது ஈஸ்ட் எஃப்எம் பற்றி பேசுகின்ற பொழுது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு நெருங்கிய பயணம் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் உத்தியோகபூர்வமாக ஆகஸ்ட் மாதம் 15 2015 ஆரம்பித்து வைக்கப்பட்ட பொழுது கூட எஸ்பிபி அவர்கள் உத்தியோகபூர்வமாக ஒலிபரப்பினை ஆரம்பித்து வைத்தார் என்றதையும் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
0: நேரம் 11:47.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7 வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
1: கனடா நயனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூன் 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, ஜூலை 3 வெள்ளி வைரவர்மடை. கனடா நயனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங் 416-626-8421 416-626-8421.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல் ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில். அனைத்து வீட்டு தளபாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில். 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 226, அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 402, அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
4: Astro Productions மற்றும் She Shop Entertainment பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV Tour in Toronto. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5 தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV Tour in Toronto. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் XV Tour in Toronto, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
5: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

0: நேரம் 12:02 எஃப்எம் 102 தசமகளினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களோடு ரெட் கார்பெட் இணைந்திருக்கின்றது. ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு யாரை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று பார்த்தீங்கன்னா, எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஸ்பெஷலாக நீங்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஒரு மனத்தியால் அருமையான பாடல்கள் அவர்களை பற்றிய விடயங்களோடு உங்களோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்தும் தொடர்ச்சியாக ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும்.
1: வெளியே காலநிலை தற்பொழுது 19 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 22 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. மழைப்பொழிவுடன் கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுகின்றது. எரிபொருளின் விலை இன்றைய நாள் 2% குறைவடைந்திருக்கின்றது.
0: தொடர்ந்தும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க முடியும். இந்த பொழுதில் இன்றைய நாளை பொறுத்தவரை 18 டிகிரி செல்சியஸ் பகல் பொழுது காணப்படுகின்றது. மாலை பொழுது 16 டிகிரி செல்சியஸாகவும் இரவு பொழுது 9 டிகிரி செல்சியஸாகவும் வெப்பநிலை காணப்படும். தொடர்ச்சியாக மழையுடன் கூடிய பொழுதுகளுக்கான வாய்ப்புகளும் தென்படுகின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக இணைந்திருக்கலாம். யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 அது நேரத்தில் ஈஸ்ட் எஃப்எம்னுடைய மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் இணைந்திருக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. தொடர்ந்து ஒரு மணி வரை ரெட் கார்பெட்டோடு நீங்களும் இணைந்திருக்க முடியும். எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஸ்பெஷல் நிகழ்ச்சியாக இன்றைய நாளில் நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்திருக்கின்றது.

0: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
1: படையப்பா திரைப்பட பாடலோடு இந்த படத்தியாலம் ஆரம்பித்திருக்கின்றது சொல்லலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நல்ல மோட்டிவேஷன் வந்திருக்கும் நினைக்கிறோம். இந்த பாட்டை இந்த பாடலை கேட்கின்ற பொழுது மிக முக்கியமான விஷயத்தையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எப்படி இந்த பாடகர்கள் இசையமைப்பாளர் அப்படி இல்லாட்டி பாடகர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் பற்றி ஒரு கூட்டணி எப்பொழுதுமே பேசப்பட்டு கொண்டிருக்கும். அப்படியான கூட்டணி என்று வருகின்ற பொழுது இந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் நடிகர்கள் கூட்டணியும் கூட நிறைய இடத்துல அவதானிக்கப்பட்டிருக்கு. அப்படித்தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வருகின்ற பொழுது அது ஒரு புதிய ட்ரெண்ட் சொல்லலாம். தசாப்தங்கள் கடந்து தொடர்ச்சியாக பேசப்பட்ட ஒரு கூட்டணி, அப்படி இல்லாட்டி தசாப்தங்கள் கடந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மாசான விஷயம் என்று வருகின்ற பொழுது அப்படியுமே எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எப்பொழுதுமே அவருடைய படத்தில் இடம்பிடித்திருப்பார். அப்படிதான் இந்த ரஜினிகாந்த் அவர்களுடைய ஓபனிங் பாடல்கள் படத்தில் வர்ற முதல் ஓபனிங் சாங் என்று வருகின்ற பொழுது எஸ்பிபி ரஜினிகாந்த் என்றது மிக முக்கியமாக பேசப்பட்டிருக்கின்றது நிறைய இடத்துல.
2: முக்கியமாக நிறைய படங்களில் அவருடைய ஓப்பனிங் சாங் என்று பார்க்கும் பொழுது எஸ்பிபி அவர்கள் தான் பாடியிருப்பார். அவருடைய அறிமுக பாடல் என்று பார்க்கும் பொழுது பொல்லாதவன் படத்தில் எங்கேயும் இப்போதும், மனிதன் படத்தில் வானத்தை போல, அதே வேளையில் அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன், பாக்ஷா படத்தில் இடம்பெற்ற இந்த இன்ட்ரோ சாங்காக இருக்கட்டும், அதே வேளையில் தர்பார் மற்றும் அண்ணாத்து வரை ரஜினியின் திரையுலக பயணத்தில் வந்து எஸ்பிபியின் குரலும் பிரிக்க முடியாத ஒன்றாக இருந்தது. எல்லா படத்துலையுமே வந்து இன்ட்ரோ சாங் அப்படின்னா வந்து எஸ்பிபி அவர்களுடைய குரல் தான். முக்கியமாக நிறைய படங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் வந்து இருக்கும்.
1: அது காலங்கள் கடந்து புதிய ட்ரெண்ட் செட்டராக கூட நிறைய இடத்துல மாறி இருந்தது. எஸ்பிபி அவர்கள் பாடினால் தியேட்டரில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கிடைக்கும் மாஸ் வரவேற்பே தனி என்று ரஜினிகாந்த் கூட பல்வேறு மேடைகள்ல சொல்லிய விஷயமாக இருக்கின்றது. அப்படியான பாடல்கள் நிறைவேறுகின்றது. அந்த பாடல் படையப்பா திரைப்பட பாடலும் கூட அப்படியான பாடல்களோடு நாங்களும் இந்த மணித்தியாலத்தை ஆரம்பித்திருந்தோம். தொடர்ந்து ஒரு மணி வரை நீங்களும் எங்களோடு ரெட் கார்பெட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சங்களை கொள்ளை கொள்ளும் East FM.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
1: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
3: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidial, Mechanicum, Middlefieldicum, Idail. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710
5: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
8: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். குரோவ் சிட்டி ஷாப்பிங். ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514, 416-456-3514.
9: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
10: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: ஐ எம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.
12: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் ரைட் காம்படிஷன். பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்.
13: திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க.
14: நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க.
13: ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும்.
14: போட்டே ஆகணும்.

0: FM 102 தசமேலினூடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் FM-ஓடு இணைந்திருக்கின்றீர்கள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்காக தந்திருந்தோம். இந்த பாடல் நிறைய எல்லா பாடலுமே ரசிக்கக்கூடிய பல்வேறு பாடல்கள் இருக்கும். இந்த பாடல் ஏன் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல தந்தோம்னா, இந்த பாடலை பொறுத்தவரை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு தேசிய விருதினை பெற்றுக் கொடுத்த ஒரு பாடலாக இருக்கின்றது. 1997 மின்சார கனவு திரைப்படத்தில் இடம்பிடித்துக் கொண்ட பாடல். இசைப்பியல் ஏ.ஆர். ரகுமான் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் கூட்டணியில் உருவான ஒரு அசாத்தியமான காதல் பாடல் என்று சொல்லலாம். கவிஞர் வைரமுத்துவின் கவித்துவமான வரிகளுக்கு இசைப்புயல் ஏ.ஆர். ரகுமான் ஒரு துள்ளலான மேற்கத்திய இசையமைப்பை தந்திருப்பார். அதை தன் குரலால் இந்த பாடலுக்கு அழகுபடுத்தி இருக்கின்றார் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் அவர்கள்.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இந்த பாடலில் பாடகி மாகுடி சுபாவுடன் இணைந்து பாடிய விதம் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது. இப்பாடலில் எஸ்பிபியின் அசாத்தியமான குரல் வளத்திற்காகவும் துல்லியமான உச்சரிப்பிற்காகவும் அவருக்கு சிறந்த பின்னணி பாடகருக்கான தேசிய விருதும் இந்த திரைப்படத்துக்காக கிடைத்தது. இயக்குநர் ராஜீவ் மேனனின் நேர்த்தியான இயக்கத்தில் திரையில் பிரபுதேவாவின் நடனமும் காஜோலின் நடிப்பும் இப்பாடலை 90களின் பிற்பகுதியில் நீங்க இடம் பிடித்த ஒரு எவர்கிரீன் கிளாசிக் ட்ராக்காக மாற்றியிருந்தது.
0: இன்று வரை ரசிக்கின்ற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. அதனால் தான் நாங்களும் அந்த பாடலை இன்றைய நாளில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல தந்திருந்தோம். தொடர்ந்து நீங்களும் எங்களோடு இணைந்திருக்கலாம். 1 வரை இனிமையான பாடல்கள் நிறையவே இருக்கின்றது. எஸ்பிபி அவர்களை பற்றிய விடயங்களும் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே நேரத்தில் இந்த பாடலும் தளபதி திரைப்படத்தில் இடம் பிடித்துக் கொண்ட காட்டுக்குயில் என்ற பாடலும் கூட எஸ்பிபி மற்றும் ஜேசுதாஸ் இணைந்து தந்த பாடலாக இருக்கின்றது. இந்த பாடல்களும் கூட இன்றளவும் பல்வேறு வேடைகளில் பாடப்படுகின்ற ஒரு பாடலும் கூட.

0: கனடாவில் இணையவழியில் ஏற்படுத்தப்படும் தீங்குகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமல்படுத்துவதில் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு லிபரல் அரசு பின்வாங்காது என கனடிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் அம்சங்களுடன் பாதுகாப்பான சமூக வலைதள சட்டத்தை கனடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மறுபுறத்தில் தொழில்நுட்ப பெருநிறுவனங்களை பாதுகாப்பதும் சமூக வலைதள தடைகளுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுகளுக்கு நிர்வாகம் தெரியாத தவைக்க அரசே காரணம் எனவும் வீணாக கடந்த திமுக ஆட்சி மீது பழி போடுவதாகவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். புதிய அரசின் ஒரு மாத கால ஆட்சி மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னைய திமுக ஆட்சியில் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடியுள்ளார். 12 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தமிழக மின்துறையை கடந்த ஆட்சியாளர்கள் விட்டு சென்றுள்ளதாகவும் இது பற்றிய வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: இலங்கையின் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வீட்டிலிருந்து உணவினை பெற சுரேஷ் சலே அனுமதிக்கப்பட்டதுடன் தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுவதை அது
2: சுட்டிக்காட்டியுள்ளது.
3: உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான்னு பேங்க்கு போனான்னு எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட் உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க கடமைகள் இருக்கு, அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப் டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்கறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
2: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட். மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: எத்திசையும் எங்களிசை. ஈஸ்ட் எஃப்எம்.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது இஸ்டஃபம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House, 4D New Delhi Drive, Unit 6, Markham, 905-554-5890.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200க்கும் மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன் 1 bedroom 600 square feet வீடு ஒன்றின் விலை $32,500 மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
6: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
7: குயிலுக்கு யாராவது பாட்டு சொல்லி கொடுப்பாங்களா? நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்தா குயிலுக்கு பாட்டு சொல்லி கொடுப்போம், மயிலுக்கு ஆடவும் கத்துக் கொடுப்போம்.

0: நேரம் 12:48 எஃப்எம் 102 தசமங்களின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி எஸ்பிபி ஸ்பெஷலாக உங்களோடு நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றது. தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்துக்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு, அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு, தாலிக்குடி ஓடர்களுக்கு செய்கூலி சீதாரம் இல்லை, ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 4169004599.
1: ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டின் 4வது ஆண்டு பூத்தியை முன்னிட்டு இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த ஆண்டின் மெகா சேல். பிராண்ட் நேம் சன்கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120, RX SV பைஃபோக்கல் அல்லது ப்ராகிரசிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, சிங்கிள் விஷன் சன்கிளாசஸ் அப் டு 50% ஆஃப், ஆல் டிசைனர் ஃப்ரேம் கிரேட் டீலில், ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர்ஸ் கெட் ஃப்ரீ ஃப்ரேம், கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மற்றும் இந்த அரிய வாய்ப்பு 1901 ஹார்ட்வுட் அவென்யூ நார்த் ஏஜாக்ஸில் ஹார்ட்வுட் அண்ட் டாண்டன் சந்திப்பில். 905-428-3131.
0: எஃப்எம் 102 தசமங்களினோடாக இணைந்திருக்கின்றோம். வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்கள் ஒழிக்கின்ற அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்ற நேரத்தையும் அன்பித்திருக்கின்றோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களை பற்றிய பல்வேறு விடயங்களோடு இனிமையான பாடல்களும் உங்களை மகிழ்வித்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இதுவரை நேரம் எங்களோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரெட் கார்பெட் நிகழ்ச்சி அடுத்த வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை உங்களோடு இணைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள்
1: சகாநாதன்
0: என்ற உங்கள் அன்பின் டி எஸ் கோகுலன். நன்றி வணக்கம். நேர்களை தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு சஞ்சயன் மற்றும் சுரேகா இணைந்திருப்பார்கள். தொடர்ந்தும் வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருங்கள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960
1: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
3: 416-461-6401.
4: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற்சிகிச்சைகளையும் பெற்றுக்கொள்ள

0: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
2: ஸ்காபரோவில் அகரம் சில்க், 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
3: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
3: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
2: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
3: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
0: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காபரோவில் ஜூன் 10ஆம் தேதி மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர்ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்மன் ஷெப்பர்ட் கரையில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காபரோவில், கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. ஆர்கேஎஸ் சலூன்.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின், டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர், எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.

0: ஒரு கேள்வி ஆறு பதில்கள்.
1: வந்து இப்ப நான் என்ன கூட சொல்றது?
0: எட்டு கயிர்களோடு உங்களை சிகரத்தில் ஏற்றி அழகு பார்க்க ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் வருகிறது சிகரம் தொடு.
2: இதெல்லாம் எப்படி?
1: எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகும்டா.
0: சிகரம் தொடு.

0: நன்றி கோகுலன் மற்றும் சகானா, இனிமையான வணக்கம் முடிஞ்சங்களே. வணக்கம் சுரேகா.
1: வணக்கம் சஞ்சயன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மலையோடு நல்லா இருக்கேன்.
0: மலையோடு நல்லா இருக்கீங்க. இப்ப அந்த தூக்கம் சுலட்டி அடிக்குமே
1: உங்களுக்கு?
0: அடிக்கணும், அடிக்கணும், அது அதான் மனித இயல்பு. இந்த நேரத்துல சொல்லுவாங்க, இந்த பருப்பு வடையும் ஒரு பிளேன் டீயும்
1: பானும் சம்பளும்
0: அப்படியேப்பா, அப்படி அப்படி அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி ஒரு ஒரு ஈசி சேர்ல அல்லது கவுச்சில அப்படி சாஞ்சிட்டு இருக்க ஒரு சொருகும் பாருங்க, ஒரு சொருகுவே
1: சிகரம் தொடும் கேட்டுக்கொண்டு சஞ்சயன்.
0: சிகரம் தொடும் அதுல நான் சொல்றேன், இது சாதாரண மனித இயல்பை சொல்றேன். சரி, இப்படி ஒரு சூழல்ல நாங்க நேர்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை சிகரம் தொடு நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நிகழ்ச்சியில் வளமை போலவே இந்த வாரமும் உங்களுக்காக வந்திருக்கின்றது. 8 கயிர்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். 8 கயிர்களும் 6 பதில்களை கொண்டதாக இருக்கும். அப்படி இல்லை, அதோட கூடவும் இருக்கும், ஆனால் நாங்கள் 6 தான் கேட்போம். எனவே இந்த 6 எப்படி கேட்போம்னு சொல்லிச்சினால், 3 நீங்க 3 நாங்க, அதாவது 50 பேர்த்த நாங்க எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு உங்களை சீக்கிரத்தில் ஏற்றி அழகு பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம். எனவே காய்ச்சி இலக்கம் 1 முதல் 8 வரை இருக்கின்றது. நீங்கள் இலக்கத்தை தெரிவு செய்யலாம், கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து பதிலை சொல்லி உங்களை சீக்கிரத்தில் ஏற்றி பாடலை தருவோம். இதுதான் ஃபோமன்.
1: அழைக்கலாம். 4165

0: 9 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று எதிர்கூறல் தெரிவிக்கின்றது. நாளை நாள் திங்கட்கிழமை வேலை நாட்கள் ஆரம்பமாக போகின்றன. வேலை செய்ய மாட்டோம் இருக்குது. இருந்தாலும் நாளை நாள் திங்கட்கிழமை அதிகூடிய வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மீண்டும் 2% குறைவடையே இருக்கின்றது.
0: அதே போலவே உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்களது ஆப் இருக்கிறது, இலவச ஆப் இருக்கிறது, ஆண்ட்ராய்டு iOS மூலமாக நீங்கள் தரவிறக்கம் செய்து துல்லியமான ஒலி தெளிவோடு நிகழ்ச்சிகளை கேட்கலாம், அல்லது eastfm.cn இணையதளம் மூலமாகவும் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருக்கலாம்.
1: அலுவலக தொடர்பு விளக்கம் 4168241212 eastfm102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: அது மட்டுமல்ல, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல eastfm தமிழ், யூடியூபில் eastfm102.7. சிகரம் தொடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 4165544040.

0: இப்படி ஒரு கேப்பை வேறு இசையமைப்பாளர்கள் விட்டாங்கன்னு சொன்னால் சொல்லலாம் என்ன நடக்குமெண்டே தெரியாத மாதிரி ஒரு தொக்கு விட்டு செய்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு அந்த முற்றுப்புள்ளி வைக்காமல் கதைச்சிட்டு இருக்க வேண்டிய ஏதோ சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற எடுப்போம், ஆனால் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதையும் எடுத்துக்கொள்ளுவோம் நீங்கள். ஆனால் தேவா அப்படி இல்லை, அவர் அந்த முற்றுப்புள்ளி வைக்காட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து விடுவார். அதை அப்படி தான் நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு மிகச்சிறந்த இசையிலே அமைப்போடு வந்த சாருகேசி படத்திற்காக வந்த பாடலை நாங்கள் முதன்முறையாக தந்திருக்கிறோம் உங்களுக்கு. பாடலை கேட்டிருப்பீங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாவே இருக்கும். அந்த பாடலோடு நாங்கள் சிகரம் தொடுவை ஆரம்பித்திருக்கணும். எனவே சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நீங்கள் சிகரம் தொடுவதற்கு, சிகரம் தொட்டு பாடலை கேட்பதற்கு, அதாவது இது பாடல் கொடுக்குற நிகழ்ச்சி மட்டுமில்லை, நீங்கள் சிகரத்தை தொட்டால் தான் பாடல், அதுதான் கண்டிஷன். எனவே 15 வினாடிகளுக்குள் காய்ச்சி இலக்கத்தை தெரிவு செய்து நாங்கள் கேள்வியை சொன்னோடனே 15 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்லி அந்த சிகரத்தில் ஏறி நீங்கள் அந்த சிகரம் தொட்ட பாடலை கேட்கலாம். அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040. தங்க நகையுலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000-க்கு மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மாக்கமன் ஸ்டீல் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி. 416-900-4599.

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
5: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20th மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 647-4-7-0-7-1.
6: ஸ்காம்புரோவில் சரவணபவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: புதிய கிளை ஸ்காபுரோவில் June 10th மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hitkarhill, Chinese Cultural Centre முன்பாக ஸ்காபுரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
10: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஒரு மணி 24 நிமிடம் சிகரம் தொடு கடுகொண்டிருக்கிறோம். சிகரத்தை தொடுவதற்கு நீங்கள் கயிற்றை தொட வேண்டும். முதல் கயிற்றை தொட்டவுடன் நாங்கள் கேள்வி என்னன்னு சொல்லி சொல்வோம். அந்த கேள்விக்குரிய பதில் 6 இருக்கும். அந்த 6 பதில்களிலே நாங்கள் 3 நீங்கள் 3ன்னு சொல்லி மாறி மாறி சொல்லி 15 வினாடிகளுக்குள் தான் சொல்லணும் அந்த 6 பதிலையும். எனவே சொல்லி முடித்ததுக்கு பின்னர் நீங்கள் சிகரத்தை தொற்றுவீங்க. அதே மாதிரி தொட்டுட்டு கேட்ட பாட்டை நாங்கள் தருவோம். அழைக்கலாம். அழைக்கவனை தொலைபேசி இலக்கம் 416-554-4040.
1: உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com.
0: இன்று நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவலை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கப் போகின்றோம். பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் உங்களுக்கான மலிவு விற்பனைகளோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நேரத்தையும் பணத்தினையும் மீறப்படுத்திக் கொண்டு தரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்றால் வரவேண்டிய இடமாக இருக்கின்றது பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கிற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, தளபாடங்கள், இவற்றோடு கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள், இது மட்டுமல்லாது உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், மரக்கன்றுகள், மரக்கறி செடிகள் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவள நீர், அன்னமுண்ணா, கொய்யா பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்கிஸ்தான் என்று சொல்லி அனைத்து விதமான தாயக சுவை தருகின்ற பல வகைகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பலாப்பழம், பல்வேறு சுவை கொண்ட மாம்பழங்கள் நீங்கள் ஈஷாகவும் பெட்டியாகவும் கூட பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும், உள்ளி பவுன் 199, ரோமே டொமேட்டோ பவுன் 179, அதே நேரத்தில் ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149, ஜிஞ்சர் பவுன் 299, கருமிளகாய் 299, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 149, மல்லி இலை $345, புதினா $343, கியூக்கம்பர் $342.50, பைனாப்பிள் $245, மாதுளம்பழம் $245 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 199, கத்திரிக்காய் பவுன் 199, வெள்ளை வெங்காயம் 10 pounds பேக் 499, உருளைக்கிழங்கு 10 pounds பேக் வந்து 399 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது அனைத்து விதமான ஹெர்பல் ஐட்டம்ஸும் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்ற பல்வேறு விதமான மூலிகை வகைகளை நீங்கள் இந்த மலிவு விற்பனையிலும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நெஸ்டமால் 699, ஆங்கர் 699, மிக்சர் 499, லெவன் பப் $243, குட் டே பிஸ்கட் $343, மேகி கோகனட் பவுடர் 300 grams $399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு $245, சர்க்கரை $245, அனைத்து விதமான அரலியா, நீரு, சீ கேன், மீன் வகைகள் வந்து $410 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கார்டன் சென்டர் இன்றைய நாளும் உங்களுக்கான மலிவுப்பினை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகளை தேடுகின்றீர்கள், உங்களுடைய வீட்டு தோட்டத்தை அலங்கரிக்க வேண்டும், அதே நேரத்தில் மரக்கறி அறுவடை சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று வருகின்ற பொழுது ஏராளமான மரக்கறி கன்றுகள் உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. அவையும் இந்த வாரத்திலும் மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. வெளிப்புறத்தில் கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டு மிக விசாலமான இடத்தில் உங்களுடைய தோட்டத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே ஒரே இடத்துல அனைத்து விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்கிற அதே நேரத்தில் பணத்தினையும் நேரத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பெற வேண்டிய இடம் பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: East FM தமிழ் செய்திகள்.
2: ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தத்தை குழப்பும் வகையில் ஈரானோ இஸ்ரேலோ செயற்படக்கூடாதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். லெபனானின் ஹெஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலும் இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் மிரட்டியுள்ள சூழலிலும் இவ்வெச்சரிக்கையை விடுத்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் குறித்த தாக்குதல் மிகவும் சிறியது எனவும் போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் பதிலடி கொடுக்கும் அளவிற்கு அர்த்தமற்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்.
3: தமிழ்நாட்டின் கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற 47 ஆசனங்களில் 31 ஆசனங்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக போட்ட பிச்சை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பாமக கூட்டணி இல்லாவிட்டால் வடக்கு தமிழகத்தில் ஒரு மாதத்தில் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்காதென அவர் கூறியுள்ளார். அதேவேளை அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருப்பதாகவும் தோல்விக்கு பொறுப்பேற்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது மகனை அரசியலுக்கு கொண்டுவர நாடகம் ஆடுவதாகவும் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
2: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான பிரச்சனைகளை மையப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடும் முயற்சிகளை சிறுபான்மையின கட்சிகள் இணைந்து முன்னெடுத்துள்ளன. இதுகுறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன
1: பங்கேற்றுள்ளன.
4: நாலு விஷயம்
5: FM 102.7 East FM.ca

0: சிலுசிலுன்னு காத்து, மனசுக்கு இதமான பாட்டு, ரெண்டும் போதும். நம்ம நால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கண்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமெட் தம்சீன், 4378607002.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: தி ஒன் அண்ட் ஒன்லி வீக்கெண்ட் வாண்டர், வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்,
8: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்
7: 102.7, வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம்,
9: தி கிரேட்டஸ்ட் ரேடியோ ஸ்டேஷன்.

0: ஒரு மணி 46 நிமிடம் இஸ்டெஃபம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்களும் இணைந்து சிகரத்தை தொடுவதற்கு எங்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
0: 416-5544-0040.
1: இந்த நேரத்தில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்குகின்ற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். பிரம்லியன் லோரன்ஸ் சொந்தப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் கூட உங்களுக்கான வியாபாரம் மலிவை விற்பனையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, அதே நேரத்தில் கடல் உணவுப் பொருட்கள், மாமிச வகைகள் இவற்றுடன் உங்களுக்காக இங்கே கார்டன் சென்டரும் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாது தளபாட பிரிவு உங்களுக்காக காத்திருக்கின்றது. மற்றும் கோவில் மற்றும் வீட்டு பூஜைக்கு தேவையான பூஜை பொருட்கள், மலர் வகைகளை பெற்றுக்கொள்ள நீங்களும் பூஜை களஞ்சியத்தை நாடக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது திருமண தேவைகளுக்கான பூ மாலைகள் இவற்றை கூட நீங்கள் இங்கே பூஜை அங்காடியில் பெற்றுக்கொள்ள முடியும். கார்டன் சென்டரை பொறுத்தவரை அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், கொடி வகைகள், பூங்கன்றுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது கார்டனுக்கு தேவையான அனைத்து விதமான உரம் மற்றும் அதற்கு தேவையான பொருட்களை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். கார்டன் சென்டரில் துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டை, நித்திய கல்யாணி, எக்ஸோரா, வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, பொன்னூச்சி, செவ்வரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல் என்று சொல்லி ஏராளமான விடயங்கள் காணப்படுகின்றன. அதே நேரத்தில் மரக்கறி கன்றுகள், கொடிகள் என்று பார்க்கின்ற பொழுது வெண்டிப்புடல், பாவல், கத்தரி, மிளகாய் இவற்றோடு பயிற்சை, கீக்கொம்பு, மின்ட், ஆனியன், லேக், சுரக்காய், கொத்தவரை இவற்றை கூட நீங்கள் இங்கே கன்றுகளாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் கார்டன் சென்டரில் அனைத்து விதமான மரக்கறி வகைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மரக்கறி கன்றுகள் என்று பார்க்கின்ற பொழுது ஏராளமாக இங்கே காணப்படுகின்றன. வெளிப்புறத்தில் மிக விசாலமான கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இவை நீங்கள் இலகுவாக அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். கடலுணவுப் பொருட்கள், அதே நேரத்தில் மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் விளைமீன் பவுண்ட் 9.99, திரளி மீன் பவுண்ட் 5.99, கரண்ட் திரளி பவுண்ட் 6.99, கொடுபா மீன் பவுண்ட் 8.99, பால்சுரா பவுண்ட் 6.99, கோழிக்கால் பவுண்ட் 2.69, ட்ரம்ஸ்டிக் பவுண்ட் 2.99, மாற்றச்சி பவுண்ட் 9.99, ஊர் ஆட்டுப்பங்கு நீங்கள் $50 பெற்றுக்கொள்ள முடியும். காட்டுப்பன்றி பவுண்ட் 6.99 பெற்றுக்கொள்கின்ற அதே நேரத்தில் இறால் கணவாய் நண்டு வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உடனுக்குடன் அவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் பலரும் தேடுகின்ற பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் ஃப்ரெஷ் ஆன விராத்து கோழி குஞ்சுகள் இங்கே உடனுக்குடன் நீங்கள் அவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவையும் கூட உங்களுடைய வசதி கருதி இந்த வாரத்திலும் மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றன. குரோசரி என்று வருகின்ற பொழுது டெல்மை சோயா மீட் 89 சென்ட்ஸுக்கும், கிங் கரு பவுடர் 900 கிராம் 15.99, பருத்த சிவப்பு அரிசிமா எஸ்பி பிராண்ட் 8 பவுண்ட் 8.99, பிரீமியம் நல்லெண்ணெய் 6.99, மீடியம் நல்லெண்ணெய் 7.99, தோரம் பருப்பு 8 பவுண்ட் 9.99, மைசூர் பருப்பு 8 பவுண்ட் 5.99, முழு உளுந்து 8 பவுண்ட் 9.99, பிஎச்ஐ நல்லெண்ணெய் 11.99 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற இங்கே அங்காடி, அதோடு சேர்ந்த டென் சேல் உங்களுக்காக கரும்பு ஜூஸ், இளநீர், பலாப்பழம் வெட்டியது முழுவதுமாகவும், மாம்பழம் பாக்ஸாகவும் இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாது இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரம்புட்டான், கொய்யா, மெங்குஸ்தான் போன்ற பல வகைகளையும் நீங்கள் ஃப்ரெஷ் ஆக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வர வேண்டிய இடம் பிரிவிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 EastFM.ca.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2,000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: Camsonic security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 Camsonics.com.
3: இப்போது செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
5: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.

0: நியூபோர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸ் அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719.
1: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இரண்டு மணி மூன்று நிமிடம் சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் ஃபெமேல். சரி, சிகரம் தொடு நிகழ்ச்சிகளை நீங்கள் கயிற்று தொட வேண்டும். கயிற்று தொட்டபின் கேள்வியை சொல்வோம். 15 வினாடிகளுக்குள் இருவருமாக இணைந்து சரியான பதிலை 6 பதில்களை 3-3 சொல்லி உங்களை சிகரத்தில் ஏற்றி சிகரம் தொட்ட பாடலை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அழைக்கலாம்.
1: 416-554-4040.
0: காலநிலை என்ன சொல்கின்றது பார்த்தால் 16°C ஆயிருக்கிறது, 20 உணர்கின்றோம்.
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 2% குறைவடைய இருக்கின்றது.
0: ஏஜாக்ஸ் அப்னிமாட்டின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இன்று காலை 10 முதல் மாலை 5 வரை இந்த ஆண்டின் மெகா சேல். நேம் பிராண்ட் நேம் சன் கிளாசஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் $120. RX SVE பைஃபோக்கல் அல்லது ப்ரோக்ரஸிவ் இன் ஹவுஸ் ஃப்ரேம்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. சிங்கிள் விஷன் சன் கிளாசஸ் அப் டு 50% ஆஃப் ஆல் டிசைனர் ஃப்ரேம் டீல் கிரேட் டீலில். ஐ எக்ஸாமுக்கு $60, சீனியர் கெட் ஃப்ரீ ஃப்ரேம். கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி கண் பரிசோதனை செய்ய முடியும். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஏஜாக்ஸ் ஆப்டிமாட்டில் மட்டுமே இந்த அரிய வாய்ப்பு. 1901 ஹாவுட் அவென்யூ நோர்த் ஏஜாக்ஸில், ஹாவுடன் டாண்டன் சந்திப்பில். 905-428-3131. 905-428-3131.

0: 2:09 சிகரம் தொடுக்க எடுக்கொண்டிருக்கிறோம். இஸ்டெஃபமேல்
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி. ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும்போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஆர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். 5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
2: 4169004599.
0: மாத்தலாம் பாருங்க. எல்லாம் சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க, அந்த உரைப்ப மட்டும் சொல்ல மறந்துட்டீங்க பாத்தீங்களா. இடையில
1: நீங்க வந்து போடுறீங்க பாருங்க, ஒரு குறுக்கால ஒரு பதில அப்படின்ற மாதிரி தடுமாறி போயிட்டோம் நாங்க.
0: சரி, அப்படிலாம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேம் தானே. நீங்களும் எங்களோட இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம்
1: 416-554-4040.
0: இந்த நேரத்தில் நாங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸ் வழங்குகின்ற மலிவு விற்பனை பற்றிய தகவலையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
3: தொடர்ச்சியாக எஸ்பி இம்போர்ட்ஸில் இருந்து இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் மலிவாக பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இடமாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்ஸ். இந்த வாரத்திலும் பல்வேறு சிறப்பு சலுகைகளோடும் சிறப்பு மலிவு விற்பனையோடும் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸுக்கு வருகின்ற பொழுது அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, அதே நேரத்தில் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான பூங்கன்றுகள், கடலுணவு பொருட்கள், மாமிச வகைகளோடு தளபாட பிரிவும் உங்களுக்காக வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. நிலக்கு காட்சி அறையில் மிக விசாலமான இடத்துல உங்களுக்காக தளபாட பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த 2026 கோடை காலத்தில் நீங்களும் புதிய தளபாடங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் தளபாடங்களை மாற்ற வேண்டும் என்று வருகின்ற பொழுது உங்கள் தேவைக்கேற்ற வகையில் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் எஸ்பி இம்போர்ட்ஸின் தளபாட பிரிவுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது தளபாட பிரிவை பொறுத்தவரை இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் 6 pieces wooden bedroom செட் $1,899 3 pieces சோஃபா செட், சோஃபா லவ் சீட் பிளஸ் சேருடன் வரக்கூடியது $899, 899. 5 pieces டைனிங் செட் $399. 3 pieces ரீக்ளைனர் சோஃபா பிளாக் பிரவுன் லெதர் ஆக நீங்கள் செட்டாக பெற்றுக் கொள்ள முடியும் $1,499 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு 6 pieces மாடர்ன் பெட்ரூம் செட் இருக்கின்றது, ஃபுல் பேக்கேஜா நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. செட்டாக வாங்குகின்ற பொழுது பேட், அதே நேரத்தில் ட்ரெஸ்ஸர், மிரர் பிளஸ் 1 night table நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் $1,499 நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற. அதே நேரத்தில் கிளாஸ் டாப் காஃபி டேபிள் இருக்கின்றது $129. கிரே கோனர் சோஃபா செட் வித் ஒட்டோமனுடன் $899 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 2-door அல்மார் இருக்கின்றது $299 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் கிட்ஸுக்கான பல்வேறு தளபாடங்கள் இங்கே காணப்படுகின்றன. கிட்ஸுக்கான கம்ப்யூட்டர் டேபிள், ஸ்டடி டேபிள் அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்கின்ற. அதே நேரத்தில் உங்களுடைய பேஸ்மெண்ட் என்று வருகின்ற பொழுது அதற்கு தேவையான தளபாடங்களை கூட நீங்கள் அதுக்கு ஏற்ற வகையில் உங்களுடைய பேஸ்மெண்டினுடைய அளவுக்கு ஏற்ற வகையில் சிறிய தளபாடங்களையும் கூட இப்பொழுது எஸ்பி போர்டஸ் தருகின்ற இந்த மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் எஸ்பி போர்டஸினுடைய பூஜை அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், ஜவ்வாது, பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்தன மாலை, சுலகு வேட்டி, சுவாமி சாரி என்று சொல்லி அனைத்து விடயங்களையும் ஒரே இடத்துல பெற்றுக் கொள்கின்ற. அதே நேரத்தில் உங்களுடைய திருமண தேவைகளுக்கு தேவையான பூக்கள், அது மட்டுமல்லாது பூ மாலைகள் என்பவற்றை கூட நீங்கள் இங்கே ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூலிகை வகைகள் என்று பார்க்கிற பொழுது இங்கே கூடுதலான மூலிகை பொருட்களை கூட நீங்கள் எஸ்பிஎம் போர்ட்டல்ல பெற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய நோய்கள் எதுவோ அந்த நோய்களுக்கு தேவையான குணப்படுத்தக்கூடிய பல்வேறு விதமான மூலிகை வகைகள் இங்கே காணப்படுகின்றது. அவற்றை கூட நீங்கள் வந்து நேரடியாக பேசி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினையும் எஸ்பிஎம் போர்ட்டல் தந்து கொண்டிருக்கின்றார்கள். மூலிகை வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது கூடுதலாக பலரும் தேடுகின்ற மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கத்தான் திரண்டை, எருக்களம் இலை என்று சொல்லி ஏராளமான மூலிகை இலைகள், மூலிகை வகைகளும் எஸ்பிஎம் போர்ட்டல் காணப்படுகின்றது. ஒரு இடத்துல அனைத்து தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ள வரக்கூடிய இடமாக இருக்கின்றது. பிரிம்லி அண்ட் லோரன்ஸ் தொகுப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பிஎம் போர்ட்டல் நிறுவனம் இந்த வாரத்திலும் இந்த வலிவு விற்பனை என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது.

0: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களையும் அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472-93-5899, 6472-93-5899.
5: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில், 416-293-4000.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Macnicol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
9: 2:23 அவரை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
11: வணக்கம். யார் பேசுறீங்க?
10: ஓ, நான் வசந்தி கதைக்கிறேன்.
11: வசந்தி, எப்படி இருக்கீங்க?
10: நல்ல சுகமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருவரும்?
11: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம்.
9: சரி, சொல்லுங்க, எந்த கயிறை நீங்க தெரிவு செய்ய போறீங்க?
10: 4
9: சொல்லுங்க.
11: அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள். அவித்து உண்ணும் தமிழ் பாரம்பரிய உணவுகள் 6 சொல்லுங்கள்.
9: பிடி கொழுக்கட்டை,
10: இடியப்பம், இட்லி, தோசை இல்லாத சுடுகிறதானே,
9: சொல்லுங்க சொல்லுங்க, வாயில வாரதெல்லாம் சொல்லுங்க, சொல்லி முடிங்க.
10: தோசை சுடுகிறது அவிக்கிறதுல தானே,
9: நீ சொல்லி முடிக்கணும்.
11: வாழ்த்துக்கள்
9: வசந்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி சொல்லுங்க, நாங்க சிகரத்துல ஏறிட்டீங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
10: பாலசுப்ரமணியத்தின்
9: பாட்டு, நன்றி, வணக்கம். சரி, அவித்து பாருங்க, அதுலயே ஒரு குழப்பம் வந்தது. தோசைய சொல்லிட்டா, தோசை எப்படி அவிக்கிற, முடியுமா?
12: முடியாது.
9: முடியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப அவிச்சு அப்படி இருக்கும். இதுல இருக்கு பாத்தீங்கன்னா, இட்லி, இடியப்பம், புட்டு, கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, உப்புமா, உப்புமா கொழுக்கட்டை, உப்புமா இல்ல உப்புமா கொழுக்கட்டை, பனங்க கொழுக்கட்டை, இலையடை, அப்படி இப்படிலாம் கச்சக்கமான சமால் இருக்கு. ஆனா நாங்க அதாவது தமிழ் பாரம்பரிய அவித்துண்ணும் உணவுன்னு சொல்லித்தான் நாங்க கேட்டிருக்கோம். அதனால இந்த பதில் எல்லாம் வரும். வெற்றி பெற்ற வசந்தி, உங்களுக்கு மீண்டும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் எங்களிடம் கயிறுகள் இருக்கின்றன, தெரிவு செய்யலாம். வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீட்டை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசினால் வழங்கப்படும் 13% HST ரீபேட் சலுகையினையும் பெற்றுக் கொள்ளுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகரமூர்த்தி 416-716-2212 416-716-2212 416-716-2212.

0: 102.7 கேட்டாலே
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் இணையவழியில் ஏற்படுத்தப்படும் தீங்குகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமல்படுத்துவதில் அமெரிக்கா டிரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு லிபரல் அரசு பின்வாங்காது என கனடிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் அம்சங்களுடன் பாதுகாப்பான சமூக வலைதள சட்டத்தை கனடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மறுபுறத்தில் தொழில்நுட்ப பெரு நிறுவனங்களை பாதுகாப்பதும் சமூக வலைதள தடைகளுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
3: தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுகளுக்கு நிர்வாகம் தெரியாத தாவேக அரசே காரணம் எனவும், வீணாக கடந்த திமுக ஆட்சி மீது பழி போடுவதாகவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். புதிய அரசின் ஒரு மாத கால ஆட்சி மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னைய திமுக ஆட்சியில் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், மின்துறை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடியுள்ளார். 12 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தமிழக மின்துறையை கடந்த ஆட்சியாளர்கள் விட்டுச் சென்றுள்ளதாகவும், இது பற்றிய வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
2: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வீட்டிலிருந்து உணவினை பெற சுரேஷ் சலே அனுமதிக்கப்பட்டதுடன் தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுவதை அது
1: சுட்டிக்காட்டியுள்ளது.
4: Weekend East FM 102.7 It's cool.

0: 2:37 எஸ்டெஃப்எம் உடன் இணைந்திருக்கின்றோம். சிகரம் தொடி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிகரத்தை தொடுவதற்கு எங்களோட சபா இருக்கின்றார். வணக்கம் சபா.
2: வணக்கம், எப்படி இருக்கீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் சுகமா இருக்கிறேன்.
0: இன்னைக்கு எந்த கைட்ட தெரிவு செய்யலாம் சிகரத்துல ஏறுறதுக்கு? தமிழ் திரைப்பட பின்னணி பாடகிகள் 6 பேர் சொல்லுங்கள். தமிழ் திரைப்பட பின்னணி பாடகிகள் 6 பேர் சொல்லுங்கள்.
1: சித்ரா,
2: சாய்ந்தவி, சாய்ந்தவி, வாணியராம், சுசிலா.
1: சொல்லுங்க, சொல்லிட்டே போங்க.
0: சொல்லுங்க.
1: எதிர்பார்க்கறோம் கூட சொல்லுங்க.
2: சுதா மோகன், சுயாத்தா.
1: இன்னும் என்ன பொறுமை, அடியா கஞ்சி. விளங்குது சுரேகா, இன்னும் என்ன பொறுமை, அடியடா கையை. சரி, வாழ்த்துக்கள் சம்பா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சரி, என்ன பாட்டு பண்ணாங்கடா சொல்லுங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை.
0: சரி, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். இப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து வேலையே இருக்கிறது இல்ல, நம்மட நேயர்களே எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க.
1: அது எனக்கும் ஈஸி.
0: ஈஸி தான்,
1: சரியான ஈஸி. சரி, வாழ்த்துக்கள். நன்றி சபா, இணைந்து கொள்ளுங்க.
2: நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி. 2:38 நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு சில நேயர்களுக்கு மாத்திரம் வாய்ப்பு இருக்கின்றது. இணைந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி
0: 416-5544-0-0.
3: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
4: அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளான்
3: பெருமையுடன் அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
5: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்காப்ரோ, 4 3
6: 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 4 1 6 5 5 8 2 5 5 1 4 1 6 5 5 8 2 5 5 1.
7: சில சிலன்னு காத்து மனசுக்கு இதமான பாட்டு ரெண்டும் போதும். நம்மனால அழகா மாத்த ஈஸ்ட் எஃப்எம் டியூன் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.

0: இந்த ஃபங்க்ஷன் வீடில் நடக்க அந்த விசேஷ நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் தானே, அந்த அப்படியான ஃபங்க்ஷன்ல எல்லாம் அந்த வீடியோ கவரேஜ் எடுப்பாங்க. அந்த ஃபுட்டேஜுங்க என்ன செய்வாங்க, அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறதுக்காக பாட்டெல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நல்லாவே தெரியும், நல்லாவே தெரியும். அதுல எல்லாம் முக்கியமா வர்ற பாட்டுல இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய இடம் இருக்கு. அது நேரம் அந்த நிறைய இடங்கள்ல இந்த பாட்டை சொருவாங்க. இப்ப அரசியல்லையும் சொருவாங்க, சினிமாவிலையும் சொருவாங்க, எல்லாத்துலயுமே சொருவாங்க. அப்படியான ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு பாட்டு. அதே மாதிரி சபா வெற்றி வெட்டி சிகரத்தில் ஏறிட்டு கேட்ட பாட்டும் இந்த பாட்டு தான். அவருக்காக அந்த பாட்டை தந்திருக்கிறோம். சிகரம் தொடு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். 2:48 நிமிடம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலை விற்பனை பற்றி தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம். இந்த வாரத்திலும் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை பிரிமியம் லோரன்ஸ் சந்திப்பில் வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு சிறப்பு சலுகைகளோடு பல்வேறு டீல்களோடு தரப்படுகின்ற மலிவு விற்பனையாக இந்த மலிவு விற்பனை காணப்படுகின்றது. இன்றைய நாளும் இந்த வாரத்திலும் கூட உங்களுக்காக கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள், அது மட்டுமல்லாது உங்கள் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் கூட அதில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெளிப்புறத்தில் மிக விசாலமான இடத்துல உங்களுக்காக கார்டன் சென்டரும் திறக்கப்பட்டிருக்கின்றது. நேரத்தில் வெளிப்புற அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது இங்கே ஃப்ரெஷ்ஷான இளநீர், கரும்பு ஜூஸ் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டு அதன் ஊடாக டென்ட் இப்படி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்ற டென்ட் சேலும் இங்கே உங்களுக்காக காணப்படுகின்றன. இதே நேரத்தில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அனைத்து விதமான செவ்விளநீர், அன்னமுன்னா, நுங்கு, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்கஸ்தான் போன்றவற்றையும் கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இந்த வாரத்திலும் மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த வாரம் தரப்படுகின்ற மலைப்பினை என்று பார்க்கிற பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும், உள்ளி பவுன் 199, ரோமே டொமேட்டோ பவுன் 179, பிரவுன் டொமேட்டோ பவுன் 149, ஜிஞ்சர் பவுன் 299, கரிமிளகாய் 299, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 149, மல்லி இலை 345 டாலர்ஸுக்கும், புதினா 343 டாலர்ஸுக்கும், கீகுமர் 250 டாலர்ஸுக்கும், பைனாப்பிள் 245 டாலர்ஸுக்கும், மாதுளம் பழம் 245 டாலர்ஸுக்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இவற்றோடு வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 199, கத்திரிக்காய் பவுன் 199, வெள்ளை வெங்காயம் 10 பவுன் 499, உருளைக்கிழங்கு 10 பவுன் 399 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பப்பாசி பழம் 499 ஈச்சாக நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது பலாப்பழம், மாம்பழம் என்பவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். பலாப்பழம் முழுவதுமாக வாங்கிட்ட பொழுது, முழு பலாப்பழம் வாங்கிட்ட பொழுது பவுன் 129 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது குரோசரி ஐட்டம் என்று பார்க்கிற பொழுது நெஸ்டமால் 699, மேங்கோ 699, மிக்சர் 499, லெமன் பப் 243 டாலர்ஸ், குட் டே பிஸ்கட் 343 டாலர்ஸுக்கு, மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் 399, எஸ்பி கறி பவுடர் 799, உப்பு 245 டாலர்ஸுக்கும், சர்க்கரை 245 டாலர்ஸ், மீன் டீ அரலியா நேரு சி கேன் 410 டாலர்ஸுக்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். டால்மேஷ் சோயா 89 சென்ஸுக்கும், கிங் கறி பவுடர் 900 கிராம் 1599, வறுத்த சிவப்பரிசிமா எஸ்பி பிராண்ட் 8 பவுன் 899, பிரீமி நல்லெண்ணெய் 699, இதயம் நல்லெண்ணெய் 799, தோரம் பருப்பு 8 பவுன் 999, மைசூர் பருப்பு 8 பவுன் 599, முழு உளுந்து 8 பவுன் 999, பிஎச்சி நல்லெண்ணெய் 1199 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது அனைத்து விதமான எஸ்பி பிராண்ட் அரிசி வகைகளை கூட நீங்கள் மலிவான விலையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பியை பொறுத்தவரை நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து விதமான உங்களுக்கு தேவையான மூலிகை பொருட்கள், அதே நேரத்தில் பலரும் தேடுகின்ற சோப்பு அவள், சோழ அவள், குதிரைவாளி அவள், கவுனி அவள், திணை சாமி அவள் போன்றவற்றை கூட நீங்கள் மலிவாக பெற்றுக் கொள்வதோடு அனைத்து விதமான மில்லட் நூடுல்ஸ் வகைகளும் கூட இப்பொழுது மலிவு பணியில் இடம் பிடித்திருக்கின்றது. நீங்கள் வர வேண்டியிடம் பிரிமியம் லோரன்ஸ் சந்திப்பு எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
0: 2:51 நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்றைய நாளும் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் ஏராளமான எமது நேயர்கள் கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட நேயர்கள் வெற்றியும் பெற்றார்கள், பாடலும் கேட்டார்கள். அனைவருக்கும் நாங்கள் பாட்டையும் கொடுத்துட்டோம், அதே மாதிரி வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இணைந்து கொண்ட நேயர்களுக்கும் வாழ்த்துக்களோடு வருகிற வாரம் இதேபோல் சிகரம் தொட உங்களை சிகரம் தொட வைக்கும், அதே போலவே அதற்கேற்ற மாதிரி கேள்விகள் வரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். விடைபெறப் போவது நான் அல்ல, நீங்கள்,
2: நான் மட்டும்தான் சஞ்சய் போகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நேயர்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் சுரேகா ரூபன். வணக்கம் நேயர்களே.
0: ஒலிக்கிற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ரசிகர் மன்ற நிகழ்ச்சி உங்களுக்காக வர காத்திருக்கின்றது.

0: சில்லென்ற காற்று, இதமான இசை, இரண்டையும் ரசிப்போம் நம்ம ஈஸ்ட் எஃப்எம்இல் மனதை வருடும் பாடல்களோடு.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
2: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA Square Mall, Unit 105.

0: பெற்றுத்தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகலவிதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
1: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922 6475490059.

0: இருக்கு.
1: அஜித்தும் விஜயும் மறுபடியும் சேர்ந்து நடிப்பாங்களா? சூப்பர் ஸ்டாரோட 200வது படம் எந்த வருஷம் வரும்? எப்பதாங்க தமிழ் படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கும்?
2: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க. எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
0: எங்களுக்கு இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாம இருக்கலாம், ஆனால் தமிழ் சினிமா பத்தி நிறைய நிறைய லேட்டஸ்ட் நியூஸ் தெரியும்.
3: என்ன இவ்வளவு விஷயத்த சொல்றீங்க, யாருன்னு நீங்க?
0: சுவையான புத்தம் புதிய சினிமா தகவல்கள், சுவாரஸ்யமான சினிமா கேள்வி பதில்கள், புதிய பழைய திரைப்படங்கள் பற்றிய பார்வை, அத்துடன் நமது கலைஞர்களின் பாடல்களோடும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கேட்க தவறாதீங்க. ரசிகர் மன்றம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: வணக்கம் ராஜேஷ்.
5: வணக்கம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே. சஞ்சய் எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நான் நல்லா இருக்கேன். உங்களை தான் உற்சாகமாக வரவே இருக்கணும், ஏன்னா ஒரு வாரம் ஆளை காணும், அதனால கூடுதலாக நேர்களை வந்து வாரம் வாரம் பார்க்குறது, அதனால கொஞ்சம் அப்படியே சாதாரணமாக சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு பேக் டு ஃபார்ம் வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லலாம்
4: நினைக்கிறேன்.
5: ஆமாம், என்னங்க போன வாரம் இல்லை நீங்க?
4: நானே ஒரு கேள்வி கேட்டேன் பதில் சொல்ல ஆள் இல்லை எனக்கு பாருங்க.
5: அதனால நானே வந்து ஒரு சொல்லிட்டு நானே ஒரு கேள்வி கேட்டேன், பதில் சொல்ல ஆள் இல்லை எனக்கு பாருங்க.
4: நானும் கொஞ்ச நாள் செய்தேன், இப்படித்தான் நானும் செய்தேன் கொஞ்ச நாள். அது இந்த இன்ட்ரெஸ்டிங் இருக்கா?
5: அப்படி சொல்றீங்க,
4: ரெண்டு பேர் வந்து இப்படி மாறி மாறி ஒரு விஷயத்த கேட்கிற நேரம், அப்போ இப்படி இருந்தா இப்படி இருக்கும், அப்படியா அப்படி என்றா அப்படியான விஷயங்கள் வார நேரம் தான் சுவாரஸ்யம்.
5: ஆமா சரி, அந்த சுவாரஸ்யம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு வரப்போகுது.
4: அவ்வளவுதான், 18 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது டொரண்டோ, 18 உணர்கின்றோம். ஜிடிஏ பெருமாகத்தினுடைய அதிகமான இடங்களில் மழையுடன் கூடிய ஒரு பொழுதாக இன்றைய பொழுது அமைந்திருக்கின்றது. நாளை நாள் திங்கட்கிழமை என்ன காலநிலை என்று பார்த்தால் அதிகூடிய வெப்பநிலை 20, அதி குறைந்த வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸ். எரிபொருள் விலையை பொறுத்தவரையிலே 2% நாளை நாள் குறைவடைய போகின்றது.
5: ஈஸ்ட் எஃப்எம்ஐ தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, இல்லாட்டி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நீங்கள் மெயில் அனுப்பலாம். ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் அப்படின்ற பக்கத்தில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல எங்கிட்டு இருக்கோம். யூடியூப்ல ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற சேனல் உங்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய கனெக்ட் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உலகின் எந்த மூலையிலிருந்தும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் கேட்டு மகிழ்வதற்கு eastfm.ca அப்படின்ற நேரத்துக்கு போகலாம். அப்படி இல்லைனா iOS ஆண்ட்ராய்டிலையும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 அப்படின்ற எங்கள் செயலிகள் இருக்குது, அதையும் நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சு பார்த்து கேட்டு பார்த்து இல்லை கேட்டு மகிழலாம். வெற்றிகரமான தோல்வியா இல்ல தோல்விகரமான வெற்றியா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிற மாமன் படத்துல இருந்து இந்த பாட்டு மட்டும் ஒரு வெற்றிகரமான வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு கேட்டு வரலாம். தொடர்ந்து கேளுங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம். ரசிகர் மன்றம்

0: மண்டாடின்னு ஏதோ பாடலான்னு பார்த்தேன், என் குரல் தான் வந்து ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன். வேற இடத்துக்கு ப்ராப்பரா போய் அப்படியே பாட்டுக்கும் கொஞ்சம் கத்துக்கலாம்னு ஆசைப்படுறேன். பாட்டு வருமா இல்லாட்டி வேற பாட்டு வருமானு தெரியல.
1: நானும் ஏதாவது சிங்கிள் அப்படி எதுவும் போடுவாங்களா சொன்னாங்க, நான் வரல. என்ன நடந்துட்டா, இந்த படம் இவர படம் அடுத்தடுத்த வந்த படங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பை உண்டாக்குன படங்கள், அதே நேரம் விமர்சன ரீதியாகவும் நல்ல வரவேற்பு சூரிய படத்துக்கு இருந்தது. ஒரு காமெடியனாக வந்தாலும், காமெடியன் நான் வந்தாலும், ஒரு கதாநாயகனாக போற நேரம் அந்த மாற்றம் வந்தது. இவரே இதை விட்டுட்டு போறார், ஏன்னா காமெடிக்கு இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லி கேட்காத அளவுக்கு தான் சூரிய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது ஆரம்பம்.
0: ஆனா
1: கதாநாயகனாக வந்தது பிறகு இவர் கதாநாயகன் மெட்டீரியல் தான், இவர் காமெடி
0: மெட்டீரியல் அந்த பக்கம் இங்கே இருங்க
1: என்ன மாதிரி ஒரு யாருக்குமே வராத ஒரு விஷயம் அவருக்கு கிடைச்சது. அதை அவர் சரியா
0: பயன்படுத்துறாரு. திரும்பி போங்க திரும்பி போங்க
1: அவங்களே தாங்களே முன் வந்து நிறைய விஷயங்கள் செய்து ஹிந்தி பதிப்பிலையும் இவரே நடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் தயாரிப்பாளர் கட்சி தயாரிப்பாளர் வேற சாய்ஸ் இல்ல, சூரி தான் என்று சொல்லி அவருக்கு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. அந்த படம் சூர்யாட விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட போட்டி போடும்னு சொல்லி தான் சொல்லி
0: ரெண்டு ஒரே நாள் ரிலீஸ்
1: ஒரே நாள் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
0: சூர்யா சூர்யாவா
1: சூர்யா சூரி என்ன நடந்துட்டா, சூர்யாவுக்கு தானே மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துருது கருப்பு. கிட்டத்தட்ட நாலு லாங்குவேஜ்லயும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாம் படம்,
0: உள்ளடக்கம்
1: இயக்குனர் ஈகோ வரந்தானே இயக்குனர், என்ன நான் இயக்குனர் ரெண்டு படத்தால தான் நீங்க ஹிட் அடிச்சிருக்கீங்க,
0: எனக்கு மட்டும்
1: அதே மாதிரி எடிட்டருக்கும் அவருக்கும் எல்லாம் சேம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உரிமையா கேட்டிருக்கிறாரு உள்ள இருக்கு.
0: அப்படி
1: கேட்ட உடனே நியாயம் தானே கேட்கறது அப்படின்னு சொல்லி அந்த நாலாவது ரிட்டர்ன் பண்ணிட்டு இன்னும் ஒரு டொயோட்டோட ஏதோ ஒரு பிராண்ட் ஒன்று வாங்கி கொடுத்து கூல் பண்ணிருக்காங்க. சூர்யா கூல் பண்ணிருக்க பண்ணிட்டு இது என்னன்னு சொன்னா, கருப்பு படத்துல மிகப்பெரிய வெற்றி ஆனது விஸ்வநாதன் சன்ஸுக்கு ஏற்கனவே நல்ல பேர் இருக்கு, நல்ல இயக்குனர். அதே நேரம் அந்த வந்து ட்ரெய்லர் எல்லாம் பார்த்து முடிச்சா கொஞ்சம் நல்ல ப்ராமிசிங்கா இருக்கு. அப்படி இருக்கிறதால அந்த படத்துல வியாபாரம் பெரிய அளவுல போகும், இந்த நேரத்துல போய் நாங்க சும்மா சிக்கி சின்னாமிட்டம் ஆகக்கூடாது
0: அப்படின்னு
1: நோக்கத்துல மண்டாடி படத்தினுடைய தயாரிப்பாளர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா சூரிய பொறுத்த வரைக்கும் நல்ல ஈஸி கோயிங்னு சொல்றாங்க, பவர் ஒரு ஈஸியாவே எடுத்துக்கொள்ளக்கூடிய சொன்னா ஒரு நியாயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாம் சூரியன் சொல்லி சொல்றாங்க. அதனால இல்ல அது அண்ணன் படம் தானே, அது பாத்துக்கொள்ள நாங்க ஒரு மாசம் கழிச்சு வரோம் இல்ல ரெண்டு கிழமை கழிச்சு வரோம். இப்ப லேட்டா வருது, அதான் அந்த லேட்டஸ்ட் நியூஸ்.
0: லேட்டா வந்தாலும் சரி லேட்டஸ்டா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட
1: பண்புகள்
0: அருமையான குரல் அவர் சூப்பரான பாட்டு வருது. தொடர்ந்து பேசலாம் வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.

0: 3:15 ரசிகர் மன்றம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.
1: உங்கள் அபிமான ஆல்பியான், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமா செல்லிப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, அர்ஜுன் நடிப்பில் பிளாஸ்ட் மற்றும் பரிமலா அன்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியான், வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யாக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.
0: சில இசையமைப்பாளர்கள் பாட்டெல்லாம் நீங்க கேட்டாலே உங்களுக்கு விளங்கு, இவங்க தான் இசையமைச்சிருப்பாங்க சொல்லி. உதாரணமா இப்ப இளையராஜா அவர்களுடைய இசைன்னு சொல்லலாம், கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் இதன் மியூசிக் கண்டாலும் கண்டுபிடிக்கலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் போற நேரத்தில் நிறைய விஷயங்கள் ஆரம்பத்திலே ஏஆர் ரஹ்மான் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஆனால் பிறகு சில யூனிக்கான விஷயங்களை அவங்க கொண்டு வந்துருவாங்க. இந்த பாட்டு பூமோல் உருவத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க தேவா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆனா எந்த விஷயம் அப்படின்னு தேவா அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தேவாட நிறைய பாடல்கள் இந்த மாதிரி சாயல் இல்ல, அந்த சாயல்ல இந்த பாட்டு
1: போட்டதால
0: அப்படி நினைச்சிருக்க. ஆனா இது பாத்தீங்கன்னா ஒரு திறமையான இசை சிவா, அவர் மற்ற மொழிகள்ல ஏதோ செய்து பண்ணியிருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆனா தமிழ்ல பெருசா ஷைன் பண்ணல. ஆனா மிகச்சிறந்த ஒரு இசையமைப்பாளர், அவருடைய பூமோலூர்னு எல்லா பாட்டுமே ஹிட் அதுல.
1: ஆமா, ரொம்ப வித்தியாசமான பாட்டா இருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு தேவா சாயலும் கொஞ்சம் எஸ் ஏ ராஜ்குமார் சாயலும் ஒரு மாதிரி,
0: எஸ் ஏ ராஜ்குமார் சாயலும் அங்க வரும். லாலாலா இல்ல, ஆனா
1: அது அவருக்கு மட்டும்தாங்க பண்ண முடியும், அவர் வேற மத்த யாராலும் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா தகவலோட நம்ம அடுத்து எங்க போக போறோம் அப்படின்னா எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்திலும் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களுக்காக அனைத்து விடயங்களும் காத்திருக்கின்றன. எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் இன் கார்டன் சென்டர் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளும் கூட கார்டன் சென்டரில் நீங்கள் அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பழங்கன்றுகள், அதே நேரத்தில் உங்கள் தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக விசாலமான கார்டன் சென்டர் இங்கே வெளிப்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எந்த மாதிரியான செடிகள், கொடிகள், மரங்கள் துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டி, நித்திய கல்யாணி, எக்ஸோரா வேப்ப மரம், வெற்றிடை, கற்பூரவல்லி, மல்லிகை, பொன்னூச்சி, செவ்வரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல் போன்றவற்றை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வெண்டி, புடல், பாவல், கத்தரி, மிளகாய், பயிற்சை, குக்கும்பு, மீன், ஆனியன் லீக், சுரக்காய், தக்காளி போன்ற சரி வகைகள், கொடி வகைகளை கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது பல்வேறு விதமான ஆரஞ்சு ஆக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், வேப்ப மரம், இப்படியான மர வகைகள் கூட உங்களுக்காக காத்திருப்பதோடு வருடம் வருடம் வளரக்கூடிய ஏராளமான மரங்கள் உங்களுக்காக இங்கே இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் இந்த வாரத்தில் தரப்படுகின்ற வலிவு விற்பனையினூடாக பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய கடல் உணவுப் பொருட்கள் மாமி சங்காடி என்று பார்க்கின்ற பொழுது தொடர்ச்சியாக 30 வருடத்துக்கு மேலாக உப்பு கடல் மீன் வகைகள் கரேபியன், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டு உடனுக்குடன் விற்பனையாகி வருகின்றன. இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் விலை மீன் £9.99, கிரளி மீன் £5.99, கருந்திரளி £6.99, கொடுவா மீன் £8.99, பால்சுரா £6.99, கோழிக்கால் £2.69, ட்ரம் ஸ்டிக் £2.99, மாற்றுச்சி £9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ஊர் ஆட்டு பங்கு $50, காட்டு பன்றி £6.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ஃப்ரோசன் நண்டு வகைகள், அதை நிறுத்தல் இறால், கணவாய் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கடல் உணவுப் பொருட்கள் மாமி சங்காடியில் பெற்றுக் கொள்கின்ற அதே நேரத்தில் வந்து பத்தியத்துக்கு தேவையான விராட்டு கோழி குஞ்சுகளை கூட நீங்கள் இப்பொழுது தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய இங்கே பார்க்கின்ற பொழுது ஏராளமான மூலிகை வகைகள் உங்களுக்காக காணப்படுகின்றன. எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய மரக்கறி அங்காடியில் பக்கத்திலேயே மூலிகை அங்காடிக்கு வருகின்ற அவற்றையும் கூட நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மருதாணி இலை, பப்பாசி இலை, இன்சுலின் இலை, ருத்தி இலை, முடக்கத்தான் பிறந்தை என்று சொல்லி ஏராளமான மூலிகை வகைகள் உங்களுக்காக இங்கே உடனுக்குடன் விற்பனையாகி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் இலங்கையிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற கொய்யாப்பழம், அன்னமுண்ணா, அது மட்டுமல்லாது ரம்புட்டான், மங்குஸ்தான், நாவல் பழம் போன்றவற்றை கூட நீங்கள் இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் பெற்றுக் கொள்வதோடு இங்கே வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஃப்ரெஷ்ஷான இளநீர் வகைகள், கரும்பு ஜூஸ் என்பவையும் கூட உடனுக்குடன் விற்பனை ஆகி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. வெளிப்புறத்தில் டென்ட் அமைக்கப்பட்டு அதே நேரத்தில் அங்காடியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. வருகின்ற பொழுது ஒரே இடத்தில் அனைத்து விதமான பொருட்களையும் மலிவாக பெற்றுக்கொள்ள நீங்கள் வர வேண்டிய இடமாக இருக்கின்றது பிரம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம்.

0: தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
1: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி 1.5 மில்லியன் டாலர்கள் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
0: மெட் ஹெல்த் லேபரட்டரிஸ், பிளட், யூரின் அண்ட் ECG பரிசோதனைகள் ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், 5928 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 226 அல்லது 3443 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 402 அல்லது 3630 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 205. வாக் இன் அல்லது ஆன்லைனில் முன்பதிவு செய்யலாம். மேலதிக விவரங்களுக்கு mhlab.ca என்ற வெப்சைட்டை பாருங்கள்.
3: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
4: வித்யா சாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும், மழையாய் பொழியும் என்றென்றும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தத்தை குழப்பும் வகையில் ஈரானோ இஸ்ரேலோ செயற்படக்கூடாதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலும் இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் மிரட்டியுள்ள சூழலிலும் இவர் எச்சரிக்கையினை விடுத்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் குறித்த தாக்குதல் மிகவும் சிறியது எனவும் போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் பதிலடி கொடுக்கும் அளவிற்கு அர்த்தமற்றது என்றும் டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார்.
1: தமிழ்நாட்டின் கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற 47 ஆசனங்களில் 31 ஆசனங்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக போட்ட பிச்சை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பாமக கூட்டணி இல்லாவிட்டால் வடக்கு தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்காதென அவர் கூறியுள்ளார். அதேவேளை அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருப்பதாகவும் தோல்விக்கு பொறுப்பேற்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது மகனை அரசியலுக்கு கொண்டுவர நாடகம் ஆடுவதாகவும் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
0: இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான பிரச்சினைகளை மையப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடும் முயற்சிகளை சிறுபான்மையின கட்சிகள் இணைந்து முன்னெடுத்துள்ளன. இதுகுறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன
2: பங்கேற்றுள்ளன.
3: இந்த சில்லான டைம்ல அத்தனை விஷயங்களையும் சுட சுட கேளுங்க நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல.
4: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு.

0: ரசிகர் மன்றத்தின் இந்த வார ட்ரெண்ட் பாட்டு. ரெண்டு பாட்டு வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67, மார்க்கம்.
1: 416-461-6401.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிப்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
0: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
1: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
0: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
1: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
0: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
1: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144. குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
2: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
1: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
2: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. mortgagesolutions.ca.
4: Easy to tune பண்ணுங்க. East FM 102.7.

0: 2013 வெளிவந்த அந்த கடல் திரைப்படம் மணிரத்னத்துக்கு கிட்டத்தட்ட கடலில் மூழ்கிதான் இருந்தார் அதுக்கப்புறம் வெளியே வர்றதுக்கு. அதே மாதிரி தான் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட், அவங்களுமே வந்து கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் தான் ஆரம்பித்தாங்க. மும்முரமாக நிறைய படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த படம் எப்படி மணிரத்னத்துக்கு கிட்டத்தட்ட படுத்துருச்சோ அதே மாதிரி ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட்டும் அவ்வளோதான், நாங்களும் படுத்துட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு ஒரு மலையாள படம் ஒன்று பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம், ஒரு 6-7 வருஷம் ஆக போகுது அது அந்த படம் வந்து. அவங்களுடைய எப்படி ஜெமினி எப்படி இருந்த 1940s ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1970s வந்து அப்படியே கை மாறி ஆனந்த் சினியாஸுக்கு போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. இப்போ மறுபடியும் மீண்டு வர்ற மாதிரி ஏதோ ஒரு தகவல் அரசல் பசலாக வருதுன்றீங்க சஞ்சயன்.
1: இல்லை திடீரெண்டு ஏவிஎம்மும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமை இல்லை. ஆனால் அதால் நான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே சேர்ந்துன்னா அந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் சேர்ந்து பயணித்த தயாரிப்பு நிறுவனங்கள் என்னதான் போட்டிகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய இப்போ இருக்கிற தயாரிப்பு நிறுவனங்கள் போல் அந்த அப்படி இல்லை. அதால் அவங்க ஒரு மியூச்சுவலாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்திருக்காங்க.
0: ஜெமினி அதான் ஏவிஎம் தயாரித்த ஒரு படத்துக்கு ஜெமினின்னு பேர் வச்சதே எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஏன்னா ஜெமினின்றது அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்களோட பேரில் வந்து நான் ஒரு படம் தயாரிக்கிறேன் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு. ஆமாம்,
1: அவங்க இவங்க அவங்களோட முயற்சின்றது இப்போ ஜெமினியில் வருகை இதோட வருதுன்னு சொல்லிச்சுன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர் என்ன செய்கிற அவருடைய வாழ்க்கை வரலாற ஒரு படமாக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏவிஎம்ன்ற ஒரு வாரிசு தான் அதில் சுபாஷ் சந்திர போஸ் நடிக்கிறார்.
0: ஓ ஓகே,
1: அது ஒரு பெரிய விஷயம். அது அந்த ப்ராஜெக்ட் தான் இப்போ அப்கமிங்காக வரப்போகுது போல இருக்குது. கொஞ்சம் பெரிய புரட்சியில் ஒன்றதை விட ஒரு ஒரு புது நடிகர் புது கதாநாயகன் சொல்கிற நேரத்தில் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு தான் அந்த பட்ஜெட் இருக்கும். ஆனால் இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு சொன்னால் இப்போ நாளே போகிற வாரத்தால் கொஞ்சம் பெரிய அளவில் அவங்க செய்வாங்க என்று எதிர்பார்க்கலாம், பார்ப்போம்.
0: ஆமாம், சுபாஷ் சந்திர போஸ் சொன்னீங்க, அவர் வந்து என்ன தான் வந்து பெங்காலி சார்ந்தவராக இருந்தாலுமே தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு வந்து ஒரு மேலே நிறைய ஒரு ஈர்ப்பு இருக்குது. இப்பயும் கூட நான் தமிழ் பேரில் கூட சம்மந்தம் எல்லாம் போஸ்ன்னு வைப்பாங்க. போஸ்ன்னு அப்போ நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னா இல்லைங்க, அவர் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வருத்தப்படா வரை வசனம் கூட ஒரு பேர் வந்து போஸ் பாண்டி. ஸோ அந்த மாதிரி நிறைய போஸ் அப்படின்றது மக்கள் தமிழ் மக்களுக்கு ஊறி போன விஷயம். ஸோ சுபாஷ் சந்திர போஸை வச்சு ஒரு படம் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்கும் தமிழ் மக்கள்கிட்ட அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவங்க அதே மாதிரி மறுபடியும் ஜெமினி ஃபிலிம் சர்க்கியூட் மீண்டும் ஒரு வளம் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையோட அடுத்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். இந்த வாரத்திலும் மாபெரும் மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பசுமையான மரக்கறி வகைகளை நீங்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நாடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது எஸ்பி இம்போர்ட்டர்ஸினுடைய மரக்கறி அங்காடி. இந்த வாரம் தருகின்ற மலை விற்பனை என்று பார்க்கின்ற பொழுது பீட்ரூட் 99 சென்ஸ், வாழைப்பழம் 89 சென்ஸ், உள்ளி பவுன் 199, ரோமை டொமேட்டோ பவுன் 179, ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149, ஜிஞ்சர் பவுன் 299, கறிமிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுன் 149, மல்லி இலை $3 for $5, புதினா $3 for $3, கிக்கும்பர் $3 for $2.50, பைனாப்பிள் $2 for $5, மாதுளம் பழம் $2 for $5, வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 199, கத்திரிக்காய் பவுன் 199, வெள்ளை வெங்காயம் 10 pound 499, உருளைக்கிழங்கு 10 pound bag 399 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாது இங்கே உடனுக்குடன் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு நுங்கு, சவுள நீர், அன்னமுன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான் போன்ற பல்வேறு விதமான பல வகைகள் இங்கே வெளிப்புறத்தில் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது, டென்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதில் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றன. அவற்றை கூட நீங்கள் மலிவாக பெற்றுக் கொள்ள முடியும். பப்பாசி பழம் ஈச் 499, பலாப்பழம் முழுவதுமாக வாங்கின்ற பொழுது 129 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஏராளமான எஸ்பி பிராண்ட் அரிசி வகைகளும் இந்த வாரம் தருகின்ற மலிவு விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றன. எஸ்பி சீரக சம்பா அரிசி 12.99, எஸ்பி பொன்னி அரிசி 7.99, எஸ்பி இட்லி அரிசி 8 pound 699, பீனட் ஓயில் 699, பிஹெச்ஐ சசுமி ஓயில் 750 ml 9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். ப்ளூ காஃபி 699, அப்பளம் $3 for $3, புளி $2 for $3 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவை மட்டுமல்லாது அனைத்து விதமான எஸ்பி பிராண்ட் மில்லட் ரைஸ் வகைகள் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றன. அவற்றையும் இந்த மலை விற்பனையில் பெறக்கூடியதாக இருக்கின்றது. மூங்கில் அரிசி, புழுங்கல் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்க அரிசி, கருப்பு கவுனி அரிசி என்பவற்றோடு, சோப்பு அவள், இவற்றோடு சோள அவள், குதிரைவாளி அவள், கவுனி அவள், திணை, சாமி போன்றவற்றை கூட நீங்கள் அவளாக பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் குரோசரி என்று பார்க்கின்ற பொழுது புல்லூலிருந்து 8 pound 999, மைசூர் பருப்பு 8 pound 599, துவரம் பருப்பு 8 pound 999, இதயம் நல்லெண்ணெய் 799, பிரீமி நல்லெண்ணெய் 699, வறுத்த சுவப்பரிசிமா 8 pound 899, கிங் கரி பவுடர் 900 gram 50.99, டால்மை சோயா மீட் 89 cents, அரளியா நிறு சீக்கான் மீன் டின் வகைகள் 4 for $10 நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சர்க்கரை $2 for $5, உப்பு $2 for $5, எஸ்பி கரி பவுடர் 799, மேகி கோகனட் பவுடர் 300 gram 399 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குட் டே பிஸ்கட் $343, லெமன் பப் $243, மிக்சர் $499, ஆங்கர் $699, நஸ்டமால் $699 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்படி ஏராளமான பொருட்கள் எஸ்பி இம்போர்ட்டேஷனுடைய அனைத்து அங்காடிகளிலும் வலிவுப்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் ரெவ்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டேஸ்.
3: ஜனநாயகன் படத்திற்காக அட்வான்ஸ் கொடுத்த விநியோகஸ்தர்களுக்கு வட்டியோடு பணத்தை திருப்பிக் கொடுக்கின்றது கேவிஎன் நிறுவனம். அதே போல இந்த படத்திற்காக வாங்கிய சம்பளத்தை முழுவதுமாக விஜய் திருப்பிக் கொடுத்துள்ளதாகவும் ஒரு தகவல். இந்நிலையில் ஜனநாயகன் இனி வெளிவர வாய்ப்பில்லையோ என்பதுதான் இப்பொழுது பேசுபொருள். நடிகர் அஜித்துக்கு தயாரிப்பாளர் கிடைக்காத நிலையில் 185 கோடியில் இருந்து 150 கோடியாக தனது சம்பளத்தை குறைத்தும் சிக்கல் நீடிக்கலாம். கடைசி சந்திப்பின் நிலவரப்படி 90 கோடிக்கு மேல் ஒரு பைசா கூட தர முடியாது என்று சொல்லிட்டாராம் அந்த தயாரிப்பாளர். சூர்யாவிற்கு தமிழ் உட்பட 4 மொழிகளில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துள்ளது கருப்பு படம். இந்நிலையில் இவரது அடுத்த படமான விஸ்வநாதன் சன்ஸுக்கு வியாபார ரீதியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாம். சிம்புவை வைத்து அரசன், கென் கருணாசை வைத்து ராஜன் வகைரா என்று 2 படங்களில் இயக்கி வருகின்ற விட்டிமாறன் அடுத்த படத்திற்கான கதை டிஸ்கஷனிலும் பங்கெடுக்கிறாராம். இதுவல்லவோ மாற்றம் என்கின்றது கொடம்பாக்கம். கருப்பின் மிகப்பெரிய வெற்றி விஸ்வநாதன் சன்ஸ் படத்திற்கு ஈஸியான வெளியீட்டையும் வியாபாரத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் சூரி நடிப்பில் உருவாகி எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியுள்ள மண்டாடி படத்தை 1 மாதம் கழித்து வெளியிட முடிவெடுத்துள்ளதாம் மண்டாடி பட நிறுவனம். உண்மையான இயக்குநரை மாற்றிவிட்டு தானே இயக்கி வெளியீட்டிற்கு தயாராக உள்ள விஷாலின் மகுடம் படம் வெளிவரும் போது சிக்கலை எதிர்கொள்ளலாம் என்கின்ற கள நிலவரம். சிக்கல்கள் இல்லாமல் வெளியிடும் வாய்ப்பில்லை. 10 வருடங்கள் கழித்து கருப்பு மூலமாக திரையரங்கு வெற்றியை ருசித்துக் கொண்டிருக்கும் சூர்யா 4 பேருக்கு காரை பரிசாக கொடுத்துள்ள நிலையில் இறுதியாக இயக்குனர் ஆர் கே பாலாஜிக்கும் பெருமதியான காரை பரிசளித்துள்ளாராம். சூப்பர் குட் பிலிம்ஸ் நிறுவனத்தை நடிகர் ஜீவா பொறுப்படுத்துள்ள நிலையில் தலைவர் தம்பி தலைமையில் பாகம் 2 சூப்பர் குட் பிலிம்ஸின் 100வது படமாக கொண்டுவர பணிகளை செய்து வருகின்றார் ஜீவா. நீண்ட நாட்களுக்கு பின்னர் சுபாஷ் சந்திரபோஸின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறது ஜெமினி பிலிம் சர்க்கியூட் நிறுவனம். இந்த படத்தில் சுபாஷ் சந்திரபோஸாக நடிக்கவிருப்பவர் ஏவிஎம் நிறுவன வாரிசாம். விஜய் ஆண்டனி தயாரித்து நடித்து பூ சசியின் இயக்கத்தில் வெளிவர தயாராக உள்ள 100 சாமி படத்தை பார்த்த பிரபலங்கள் சிலாகித்து பேசி வருவது இந்த படத்தை வெற்றி அடைய வைக்கும் என்கின்றனர் விநியோகஸ்தர்கள். பஞ்சா 10
4: சொல்லு
3: பஞ்சா 10

மச்சி நான் அவத்தில் போட்ட ஷோக்கில்லை.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852

0: புது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
0: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.

0: நேரம் சரியாக 4 மணி கேட்டுருக்கிறீங்க வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் மேல் ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றத்தின் 2வது மணி நேரத்தில் நுழைஞ்சிருக்கிறோம் நம்ம. இப்போ ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பு கொள்வதற்கு 416-824-1212 இல்லைனா ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: 16 டிகிரி செல்சியஸ் ட்ரோனும் 20 உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போலவே எரிபொருள் விலையில் நாளையில் 2% குறைவடைகின்றது.
0: சரி, நீங்கள் அனைவரும் மாவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் பார்த்த ஞாபகம் இல்லையோ?
2: காலத்தால் அழியாத மனது மறக்காத காவியங்களை விட்டு பார்க்கும் நேரம் பார்த்த ஞாபகம் இல்லையோ?
1: சரி, இன்று நாங்கள் பார்க்க போகிறது பாரதி ராஜா. உங்களுக்கெல்லாம் தெரியும் பாரதி ராஜா எப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி என்பது தெரியும். அவரை இழந்திருக்கிறோம், அந்த படைப்பாளியை இழந்திருக்கிறோம் நாங்கள்.
0: ஆமாம், கலைஞனுக்கு எப்படி இருந்தாலும் மறைவு இல்லை. ஏன்னா அவருடைய கலைப்படைப்பு இந்த உலகத்தில் ஒரு ரசிகரனை திருப்திப்படுத்திக் கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த கலைஞருக்கு என்றைக்குமே வந்து மறைவில்லை. அந்த வகையில் தான் பாரதி ராஜாவுமே வந்து காலமானார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருடைய பூதவுடல் மிட்டிலனா கூட அவருடைய படைப்புகள் மூலமாக இன்னுமே நம்ம கூட ஒரு தொடர்பில் தான் இருக்காருன்னு சொல்லலாம் பாரதி ராஜா அவர்கள்.
1: அவருடைய படைப்பிலே வந்து அவருடைய இயக்கத்திலே வந்த எழுத்து இயக்கம் எல்லாமே அவர் தான். எழுத்து இயக்கம்
0: இல்லை, எழுத்து வந்து ஒரு கூட்டு முயற்சி தான். அவருடைய அப்போதைய அசிஸ்டண்ட்டாக இருந்தால் பாக்யராஜ் அவர்கள், அவருடைய எழுத்து இந்த படத்தில் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த பாரதிராஜன் சொன்ன எல்லாரும் ஞாபகம் வருது, முதல் மரியாதை 16 வயதிலே கிழக்கே போகும் முறையில் அப்படி தான். ஆனால் அது எல்லாத்தையும் தனித்துவமாக நான் எனக்கு இப்படியும் ஒரு படம் எடுக்க தெரியும் அப்படின்னு நிரூபித்தது தான் இந்த ஒரு திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். என்றைக்குமே எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் பாரதிராஜாவோட top 3 ஃபிலிம் சொன்னீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்டைலிஷாக, அவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக்கில், வித்தியாசமான நரேஷனில், அந்த 70கள் காலகட்டத்தில் இப்படி ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியுமா? அந்த ரசிகர்கள் வந்து எல்லாருமே அந்த நம்ம நிறையா சொல்லியிருக்கோம், 70ஸில் தான் அந்த இளையராஜா பாரதிராஜாலாம் உள்ளே வராங்க, அப்படியே இன்டோர்லேருந்து அவுட்டோரு கூட்டு போய் அப்படியே கிராமத்தில் கிராமமாக மக்களுடைய அப்படியே வாழ்க்கையை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சினிமாலே ஊறி போன மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தால் அவங்க தியேட்டருக்கு வருவாங்க, வந்து வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு எடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து கண்டிப்பாக ஒரு அடல்ட் சொல்லி தான் இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா தீமே வந்து ஒரு வயது முயந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தீம் புரியும். அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான ஒரு படம் கிடையாது. சிறுவர்களுமே வந்து இந்த படத்தை வந்து யாரும் குடும்பத்தில் கொண்டு போய் காமிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு திரைப்படம் தான். அப்படி இருந்துமே இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம். 175 நாட்கள் சில்வர் ஜூப்ளி படம்னு சொல்லலாம் இந்த திரைப்படத்தை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜாவும் நம்ம பாரதிராஜா வந்து 16 வயதில் வந்து சேர்ந்து பண்ணாங்க. அதில் நம்ம கமல்ஹாசன், ஸ்ரீதேவி, கவுண்டமணி அவங்களாம் இருப்பாங்க அந்த படத்தில். அதுக்கப்புறம் கிழக்கே போகும் ரயில், அதுவுமே வந்து முழுக்க முழுக்க கிராமமான ஒரு திரைப்படம். சரி, 3வதாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண போகிறாங்க. அது இவங்க என்னப்பா மறுபடியும் ஏதாவது கிராமத்துக்கு போயிருப்பாங்க, சும்மா ஏதாவது சேட்டி இது கோவணத்தை கட்டிட்டு ஒருத்தனையும் சும்மா ஏதாவது பாடதாவணி போட்டு ஒரு அம்மா போட விட்டு படத்தை முடிச்சிருவாங்க. அவரும் வந்து ஃபுல்லாக அந்த நாட்டுப்புற மியூசிக்கை போட்டுட்ருப்பார் இளையராஜா. ஏன்னா அது வரைக்கும் பார்த்திங்கன்னா 76 ஆரம்பித்தாலும் அது வரைக்கும் இந்த படம் வரைக்கும் ஒரு ப்ராப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்டர்ன் ஜானரில் ஒரு ஆல்பம் பண்ணது, ஒரு மியூசிக் பண்ணதுன்னு ஒரு ரொம்பவும் கம்மி தான். அப்படி பண்ணியிருந்தாலுமே வந்து நிறைய ரீச்சும் கிடைக்கல இந்த படங்களுக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, ரெண்டு பேருமே கிராமத்துக்கு ஆளுங்க தான், இவங்க எப்படி வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு வந்து ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் எப்படி பண்ண முடியும்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுக்கு நாங்கள் பண்ணி காமிக்கிறோம் பாரு அப்படின்னு சூப்பரான ஒரு கம்போசிஷன் ஆகட்டும். இளையராஜாவுடைய படம் ஃபுல்லாக, படத்தில் ரெண்டே பாட்டு தான் இருந்தாலுமே வந்து படம் முழுக்க அவர் தான் நிறைஞ்சிருப்பார். ஏன்னா ஒவ்வொரு பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சரி, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக வந்து செதுக்கி செதுக்கி பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் பாரதி ராஜாவுமே சரி, ஒரு ரெண்டு பேருடைய ஒரு உண்மையான ஒரு சம்பவங்கள் தான். ஏன்னா ரெண்டு பேர் வந்து இதே மாதிரி ஒரு சீரியல் கில்லர்.

இருந்திருக்கிறாங்க. அதுவுமே வந்து பெண்களை வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணது இந்தியாவிலேயே, பாம்பேயில் ஒருத்தர் அப்புறம் இன்னொரு இடத்துல ஒருத்தர், ரெண்டு பேர். ஸோ அவங்களுடைய அந்த கேரக்டர்ஸை மையமாக வச்சு அந்த உண்மை சம்பவங்களை வச்சு தான் இந்த படத்தை வந்து எழுதியிருப்பார். இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு கதை, ரொம்ப அப்படியே உணர்ச்சி போராட்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரே ஒரு தனி மனிதனுடைய அவனுடைய சின்ன வயசில் ஒரு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவனை ஒரு பெரியனான பிறகு எப்படி ஒரு சமூக குற்றவாளியாக மாற்றுது, அவங்க வந்து பெண்கள்கிட்ட வந்து எப்படி வந்து ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்பவும் க்ளோஸ் டு ரியாலிட்டியை வந்து சொல்லியிருப்பார். எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே கிடையாது, அந்த அளவுக்கு ஓப்பனாக டயலாகுமே சரி அந்த திரைக்கதையுமே சரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் இந்த படத்தில் பாரதிராஜா அவர்கள். இந்த படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டை கேட்டுட்டு இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய பேசலாம். தொடர்ந்து கேட்கலாம் வீக்கெண்ட் ஈஸ்டர் ஃபேமிலியில் ரசிகர் மன்றம்.

கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி அவங்களுடைய குரலில் இந்த பாட்டு கேட்டோம். கமலஹாசன் வந்து ஒரு சகலகலா வல்லவர் எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தில் இந்த பாட்டு பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது எப்படி அப்படின்னா, இளையராஜா அவர்கள் கமலஹாசனுடைய ஏதோ ஒரு இங்கிலீஷ் கான்சர்ட் ஒன்று போயிருக்கிறாரு. அங்கே அவர் இங்கிலீஷ் பாட்டை பாட்டதை கேட்டு ஓகே இவருக்கு இவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த பாட்டை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஏற்கனவே கமல் வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பாடல்கள் சினிமாக்கவே பாடியிருக்காரு, ஆனால் மேரட் மியூசிக் டைரக்டர்ஸுக்கு. ஆனால் இளையராஜா கிட்ட பாடினதுக்கு அப்புறம் தான் அவருக்காக நிறைய வந்து பாடல்கள் நிறைய பாடியிருக்காரு. அவர் படங்களை மட்டும் இல்லாமல் மற்ற படங்களுக்கும் வந்து பாடல் செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் டைலாக் ஒன்று இருக்கும், இந்த பொண்ணுங்களே இப்படி தான் குத்துங்க ஜம்மா குத்துங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரிஜினலாக இந்த ஒரு டைலாக் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் குத்துங்க ஜம்மா குத்துங்க. ஏன்னா இந்த படத்துக்கு முதல் முதல்ல சிவகுமார் அவர்கள் தான் இந்த படத்துக்கு ஹீரோவாக வரணும் அப்படின்னு பாரதிராஜா அவர்கள் வந்து ஆசைப்பட்டிருக்காரு. என்ன தான் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இல்லைங்க, அவர் சரிபட்டு வரமாட்டார் சரிபட்டு வரமாட்டார்னு சொன்னாலுமே இல்லை அவர் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நம்ம சிவகுமார்கிட்ட தான் அப்ரோச் பண்ணியிருக்காரு பாரதிராஜா அவர்கள். அவர்கிட்ட போய் கதையும் சொல்லியிருக்காரு, அவர் கதை பிடிச்சிருக்கு. இருந்தாலும் வந்து இந்த கதையில் வர்ற நாயகன் ஒரு ஆன்டி ஹீரோ, அவனுக்கும் எனக்கும் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு ரோலை நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து இந்த படத்தை அவர் பண்ணாமல் தவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நம்ம கமலஹாசனுக்கு இந்த படம் போயிருக்கு. இந்த படத்தில் அவர் கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா, திலீப் அப்படின்ற ஒரு கேரக்டர் ரொம்பவும் வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேரக்டர், ஒரு ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் ஒரு பிஸ்னஸ் மேன், ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு வார்ட்ரோப்லேயே பார்த்திங்க அப்படின்னா மண்டே டு சண்டே எப்படி இருக்கணுன்றது அழகாக போட்டிருப்பாங்க. அவர் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மினிட்ஸு அவர் எப்படி வந்து ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்றதான் ரொம்ப விலாவரியாக காமிச்சிருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய கேரக்டரை வந்து மெனக்கெட்டு ரொம்ப டீட்டெயிலிங்காக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் பாரதிராஜா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோர் ஷேடோவிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சினிமாவில். அது எப்படி அப்படின்னா, ஒரு படத்தில் பிற்பகுதியில் வரப்போகிற முக்கியமான விஷயங்களை அப்படியே சும்மா ஒன்று ரெண்டு சின்ன சின்ன ஒரு ஹிண்ட் மூலமாக படம் ஆரம்பிக்க முன்னாடி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா, முதல் 10 நிமிஷத்துலேயே இந்த படத்துடைய அடுத்த 2 மணி நேரத்தில் கதை என்ன நடக்க போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த ஒரு பெரிய பங்களா, அந்த பங்களால தான் கமல்ஹாசன் இருப்பார். அந்த பங்களால தோட்டக்காரர் ஒருத்தர் வந்து தோட்ட வேலை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு எலி வந்து குறுக்க வந்துடும். அந்த எலியை கொன்று அந்த எலியை புதைச்சி அது மேலே வந்து ஒரு ரோஜா செடியை நட்டிருப்பார். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தடுத்து வரப்போகிற காட்சிகளில் இவர் வந்து எப்படி நிறைய பெண்களை கொன்று அதை புதைச்சி அது மேலே வந்து ஒரு ரோஜா செடி நடுறார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் சீன்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர் ஜெயிலுக்கு போவார். ஜெயிலுக்கு போகிறப்ப அவரோட மேனேஜராக இருக்கிற கவுண்டமணி வந்து சொல்லுவார், நம்ம மேனேஜர் வந்து முன்னாடி போயிட்டாரு, உங்களை வந்து பின்னாடியே வர சொன்னார், ஜெயிலுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் தான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவார், இல்லைங்க நீங்கள் எங்களுக்கு பிறந்தநாள் உங்களுக்கு இன்றைக்கி, அதனால் நீங்கள் வந்து வருஷம் உங்கள் பிறந்தநாளுக்கு போய் ஜெயிலுக்கு போய் அங்கே இருக்கிற ஜெயில் கைதிகளுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்பீச் கொடுப்பீங்கல்ல, அதுக்கு ஏற்பாடு பண்ணுறதா மேனேஜர் முன்னாடி போயிருக்காரு, உங்களை பின்னாடியே வர சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆனால் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் உண்மையிலேயே இந்த படத்தில் இவர் செஞ்ச குற்றங்களுக்காக கமலஹாசன் அவர்கள் ஒரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் ஒரு ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் அந்த ஒரு டைரக்டர்கள் டென்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பாரதி ராஜா ரொம்ப அழகாக இந்த படத்துடைய திரைக்கதையை கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு சின்ன கேரக்டர் தான் இருந்தாலும் ஒரு முக்கியமான கேரக்டரில் வடிவுக்கரசி வருவாங்க. வடிவுக்கரசிக்கு இந்த படம் தான் ஒரு முதல் திரைப்படம். இந்த படத்தில் தான் அவங்க வந்து அறிமுகம் மாறாங்க. ஒரு பாக்யராஜ் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கவுண்டமணியும் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கவுண்டமணி வந்து கமலஹாசனுடைய மேனேஜராக வருவார். பாக்யராஜ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு வெயிட்டராக இருப்பார், ஒரு பார்ல ஒரு வெயிட்டராக இருப்பார். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா பாக்யராஜ் பண்ண வேண்டிய ரோலை கவுண்டமணியும், கவுண்டமணி பண்ண வேண்டிய ரோலை பாக்யராஜும் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் படம் ஷூட்டிங் போக போக அவங்க ரெண்டு பேரும் அந்த ரோலை வந்து ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 நாட்களுக்குள்ளே இந்த திரைப்படம் வந்து ரொம்பவும் வேகமாக முடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பற்றி இன்னும் 1-2 விஷயங்களில் பேசலாம். இன்னொரு சூப்பரான ஒரு பாட்டு, ஸ்ரீதேவி அவர்களும் கமலஹாசனும் இருக்கிற அருமையான ஒரு பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி அவர்களுடைய குரலில் கேட்டுட்டு திரும்பவும் பேசலாம். வீக்கெண்ட் டிஸ்டர்ப் ஃபேமிலி, இது ரசிகர் மன்றம்.

0: மலேசியா வாசுதேவன் குரல்ல அந்த பாட்டு கேட்டோம். மற்றும் மிஸ் ஜானகி, 4:18 கேட்டுக்கிறீங்க வீக்கெண்ட் ஸ்டெஃபமில் ரசிகர் மன்றம்.
1: தங்க நகை உலகின் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3,000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கோடி ஓடர்களுக்கு செய்குலி சேதாரம் இல்லை, அத்துடன் கோல்ட் காயின் அன்பளிப்பு. ஒருவரிடத்திற்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்த பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது அவுடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599.
0: 1978 தீபாவளி படமாக வந்த இந்த திரைப்படம், அதே தீபாவளிக்கு நிறைய திரைப்படங்கள் போட்டிக்கு வந்தாலுமே இந்த திரைப்படம் தனித்துவமாக ஒரு வெற்றி படமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் சிறந்த டைரக்டருக்கும் சரி சிறந்த நடிகருக்கும் சரி பாரதிராஜா அவர்களுக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்குமே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களுமே இந்த படத்தை வெகுவாக பாராட்டியிருந்தாங்க. திரைக்கதை, நடிப்பு, இசை அப்படின்னு நிறைய விஷயங்களை இந்த படம் பாராட்டு பெற்றது. அதனால தான் வந்து 1980 இந்த படத்தை அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ணார் ரெட் ரோஸ் அப்படின்ட்டு ராஜேஷ் கண்ணா அவர்களுடைய நடிப்பில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2010-12 அப்புறமா பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர் எந்திரன் படத்தில் ஷங்கர் கஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பிறகு இந்த படத்தை வந்து நான் தயாரிக்க போகிறேன். என்ன படம்னா சிகப்பு ரோஜாக்கள் Part 2. முழுக்க முழுக்க ஒரு சீக்குவலாக இல்லாமல் இந்த படத்தை ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக அந்த படத்தை வந்து அவர் முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இப்போ அவரும் இல்லை, அவருடைய தந்தையான நம்ம பாரதிராஜாவுமே இல்லை. சரி, இந்த படத்தை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், ஆனால் நேரம் போதாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்னும் ஒரு வாய்ப்பில் இந்த படத்தை பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த பாத்தினவம் என்ற திரைப்படம் சிகப்பு ரோஜாக்கள். 4:20 இந்த சமயத்தில் SP இம்போர்ட்டர்ஸ் வழங்கும் தகவலை அறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் SP இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். இந்த வாரத்திலும் உங்களுக்கான சிறப்பு மலிவு விற்பனைகளோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான பசுமையான மரக்கறி வகைகள் பல வகைகள் என்று மரக்கறி அங்காடி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் கடலுணவுப் பொருட்கள் மாமிச வகைகளை கூட SP இம்போர்ட்டர்ஸினுடைய கடல் அங்காடி இவற்றில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிலக்கீழ் காட்சி அறையில் விசாலமான இடத்தில் தளபாட மலிவு விற்பனை நடைபெறுவதோடு வெளிப்புறத்தில் கார்டன் சென்டர் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கேயும் கூட உங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள் பூங்கன்றுகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு SP இம்போர்ட்டர்ஸினுடைய பூஜை அங்காடியும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது. அங்கேயும் விலைப்படி தரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரே இடத்துல அனைத்து இடங்களிலையும் விலைப்படி தருகின்றது SP இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம். கார்டன் சென்டரை பொறுத்தவரை துளசி, கற்பூரவல்லி, நந்தியாவட்டி, நித்திய கல்யாணி, எக்ஸோரா வேப்பமரம், வெற்றிலை, கற்பூரவல்லி, மல்லிகை, செவரத்தை, பாரிஜாதம், ரோஸ், முல்லை, கனகாம்பரம், துளசி மரம், அருகம்புல் என்று சொல்லி அனைத்து விதமான மர வகைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு வெண்டி புடல், பாகற்காய், கத்திரிக்காய், மிளகாய், பயிற்சை, கியூக்கம்பர், மீன், சுரக்காய் போன்ற அனைத்து விதமான மரக்கறி கன்றுகளும் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றன. இது மட்டுமல்லாது வருடம் வருடம் வளரக்கூடிய மரங்கள் மற்றும் யூரியா, உரம், B12 போன்றவற்றையும் கூட இங்கே கார்டன் சென்டரில் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான விடயங்களையும் நீங்கள் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடிய வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றது. SP இம்போர்ட்டர்ஸினுடைய கடலங்காடி மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வாரத்தில் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் விளைமீன் £9.99, திரளி மீன் £5.99, கருந்திரளி £6.99, கொடுவா மீன் £8.99, பால்சுரா £6.99, கோழிக்கால் £2.69, ட்ரம்ஸ்டிக் £2.99, மாற்றச்சி £9.99, ஊர் ஆட்டுப்பங்கு $50 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. காட்டுப்பன்றி £6.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இவற்றோடு இறால், கரவாய், ஃப்ரோசன் நண்டு வகைகளை கூட SP இம்போர்ட்டர்ஸின் கடல் உணவுப் பொருட்கள் இதற்கான அங்காடியில் பெற்றுக் கொள்வதோடு பத்தியத்துக்கு தேவையான விராட்டு கோழி குஞ்சுகள் போன்றவற்றை கூட உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது SP இம்போர்ட்டர்ஸ். அவையும் கூட இந்த வாரத்திலும் ஃப்ரெஷ்ஷாக மலிவு விலையில் நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். இவற்றோடு தளபாடு பிரிவு என்று பார்க்கின்ற பொழுது அங்கேயும் மலிவு விற்பனை நடைபெறுகின்றது. குறிப்பாக 6 pieces wooden bedroom set $1,899, 3 pieces sofa set $899, 5 pieces dining set $399, 3 pieces recliner sofa set black அப்படி இல்லாட்டி brown leather ல நீங்க பெற்றுக்கொள்ளலாம் $1,499. 6 pieces modern bedroom set உங்களுக்காக இருக்கின்றது. பெட், dresser, இவற்றோட mirror, night table உடன் $1,499 பெற்றுக்கொள்ளலாம். கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129, grey corner sofa set with ottoman உடன் $199 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமல்லாது புதிதாக பல்வேறு தளபாடங்கள், புதிய டிசைன், புதிய ஃபேஷன் என்று சொல்லி உங்களுக்காக SP இம்போர்ட்டர்ஸின் தளபாட பிரிவும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. நீங்கள் வர வேண்டிய இடம் ரெவ்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் SP இம்போர்ட்டர்ஸ்.
3: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம், லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம்.ca. Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன் 4378607002. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 28, 6476565690, 6476565690.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai matumalla Canadian citizenship and PR para valikattudal, Sri Lankan dual citizenship para udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
6: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் சேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
8: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் இணையவழியில் ஏற்படுத்தப்படும் தீங்குகளில் இருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமுல்படுத்துவதில் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு கட்டுப்பட்டு லிபரல் அரசு பின்வாங்காது என கனடிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 16 வயதிற்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் அம்சங்களுடன் பாதுகாப்பான சமூக வலைதள சட்டத்தை கனடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மறுபுறத்தில் தொழில்நுட்ப பெருநிறுவனங்களை பாதுகாப்பதும் சமூக வலைதள தடைகளுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுகளுக்கு நிர்வாகம் தெரியாத தாவேக அரசே காரணம் எனவும், வீணாக கடந்த திமுக ஆட்சி மீது பழிபோடுவதாகவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். புதிய அரசின் ஒரு மாதகால ஆட்சி மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னைய திமுக ஆட்சியில் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார், மின்துறை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடியுள்ளார். 12 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தமிழக மின்துறையை கடந்த ஆட்சியாளர்கள் விட்டு சென்றுள்ளதாகவும், இதுபற்றிய வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வீட்டிலிருந்து உணவினை பெற சுரேஷ் சலே அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: ஈஸ்ட் எஃப்எம் கேட்டா அன்பே மழையாய் பொழியும் என்றென்றும்.
1: காலங்கள் கடந்தும் காட்சினில் பரவி காதுகளை வருடும் கரும்பென இனிக்கும் கானம், இது காட்சினிலே வரும் கீதம். காட்சினில்

0: காட்சியிலே வரும் கீதம் வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
2: ஸ்காப்ரோவில் மாடர்ன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலை Gold Gold Traders, 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. 416-720-1184.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 4 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் க்ரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514. 416-456-3514.
8: போட்ட புதுச்சேலை உடுத்தி
1: ஸ்காபரோவில்
9: அகரம் சில்க்,
1: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
9: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
1: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
9: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401,
1: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
9: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
10: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? வொர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189, 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.
11: வீக்கெண்ட் என்றாலே விசேஷம் தானே? வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் 102.7.
12: பாட்டு பழசு, செய்தி புதுசு.
13: பிரசாத்ல பாட்டை கேட்டுட்டு
14: சூப்பரா இருக்கு, பிரமாதமா இருக்கு.
13: தேவா சார் பிரமாதம், ஆனா இதை கேசட்ல வச்சுக்கலாம், படத்துல வாண்டாம்
14: அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போட்டார்.
13: அந்த க்ளோஸ் அப் மறக்கவே மாட்டேன் தேவாசரோட. என்ன சார் இப்படி ஷாக்,
15: அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நல்ல பாட்டு வேணாங்கிற சொல்லி
13: சுரேஷ், இது டூ மச் ஆயிடும் படத்துல. லெட் அஸ் லீவ் இட், கேசட்ல வச்சுக்கலாம். போயிட்டோம் ஷூட்டிங்கு, ஃபைட் நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு ஓரமா அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஷோ, இந்த பாட்டை நம்ம எப்படியோ காப்பாத்தணுமே. இவர் அங்கேயிருந்து பாக்குறாரு, அங்கேயே சுத்தின்னு இருக்கான், வருவான் இப்போ ஐடியா சொல்லிட்டு வருவான் பாரு. இந்த பக்கத்துல காமெண்ட் அடிச்சிருக்காரு ஒய்ஃப், அப்ப அசிஸ்டன்ட் டைரக்டர், பாரு பாரு வருவான் இப்போ. டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது, பாஸ்டா வந்து வரான் அங்க காமெண்ட். சொல்லுங்க சுரேஷ், இந்த மாதிரி சார் பாட்டு எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. நான் பாட்டா சொல்லல, ஒரு சீனா சொல்றேன் அப்படின்னா. சொல்லுங்க. நக்மா வந்து ஒரு ஜிம்முக்கு போறாங்க சார். ஜிம்ல ஒரு ட்ரெட்மில்ல ஒருத்தர் கரது ரஜினிகாந்த், பக்கத்துல இன்னொரு எக்யூப்மெண்ட்ல அதுவும் ரஜினிகாந்த், அந்த பக்கம் ரஜினிகாந்த், கதவை திறந்தா அது ஒரு ரஜினிகாந்த், அப்புறம் அங்கேருந்து வெளியில வந்தா ரிசப்ஷன்ல ரஜினிகாந்த், டோர் கீப்பர் ரஜினிகாந்த். இப்படியே நான் சொல்லிட்டே போறேன், அங்க அதோட ஸ்டாப் ஆயிடுது. காஸ்டியூமர் கூப்பிட்டாரு, அப்புறம் இதுவரைக்கும் பஸ் கண்டக்டர் ஆக்டே பண்ணிட்டுல, அதனால ஒரு பஸ் கண்டக்டர் ரெடி பண்ணீங்க, அப்புறமா ஒரு ரவுடி கிட்ட போட்டுப்போம், அந்த ட்ரெஸ் நான் போட்டுக்கிறேன். இவரா அடுக்குறாங்க, இந்த சாங் வேணாம் சொன்னவங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல 1008 கெட்டப் பேசிட்டாங்க. அந்த கெட்டப் இந்த நான் அப்படியே நின்றுது. அப்புறம் என்ன ஓகே பண்ணு நினைக்காது, சீனா இருக்குது சாங்கா இல்ல அதான்.

0: பாட்டு பழசு செய்தி புதுசு.
1: நேரம் 4:49 ரசிகர் மன்றம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். ரசிகர் மன்றத்தில் பல விஷயங்கள் நாங்கள் சொன்னோம். செக்மெண்டோட வார நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசியிருந்தோம், நிறைவுக்கு வந்திருக்கிறது. அதுக்கு முன்னதாக நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மலை விற்பனை பற்றிய தகவல்களை கேட்டறிந்து கொள்ளலாம்.
2: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்ஸ் நிறுவனம் இந்த வாரத்திலும் கூட மலிவு விற்பனையோடு உங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து விதமான பசுமையான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி ஐட்டம் இவற்றோடு, கடலூர பொருட்கள், மாமிச வகைகள், இது மட்டுமல்லாது எஸ்பி இம்போர்ட்ஸினுடைய தளபாட பிரிவிலும் இப்பொழுது கோலாகலமாக பல்வேறு விதமான மலிவு விற்பனை திறப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றோடு கார்டன் சென்டர் திறக்கப்பட்டிருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் இங்கே வெளிப்புறத்தில் அங்காடி காணப்படுகின்றது, கூடவே டென்ட் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்ற நுங்கு, செவ்வளநீர், அண்ணாமண்ணா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புட்டான், மங்குஸ்தான், இவற்றோடு பல்வேறு விதமான மாம்பழங்கள், பல்வேறு சுவை கொண்ட மாம்பழங்கள், அது மட்டுமல்லாது பலாப்பழம் என்று சொல்லி அவற்றையும் நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஃப்ரெஷ்ஷாக செவ்வளநீர் மற்றும் கரும்பு ஜூஸ் கூட உடனுக்குடன் வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பதை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அவற்றையும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். பூஜை அங்காடியிலும் கூட மலிவுத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரம் தரப்படுகின்ற மலிவு விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் 99 சென்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ஸுக்கும், உள்ளி பவுன் 199க்கும், ரோமே டொமேட்டோ பவுன் 179க்கும், ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149க்கும், ஜிஞ்சர் பவுன் 299, கரி மிளகாய் 299, மரவள்ளி கிழங்கு பவுன் 149க்கும், மல்லி இலை $345, புதினா $343, கிக்கும்பர் $342.50க்கும், பைனாப்பிள் $245, மாதுளம் பழம் $245க்கும் பித்துக்கொள்ளலாம், வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 199, கத்திரிக்காய் பவுன் 199க்கு பெற்றுக்கொள்ள. அதே நேரத்தில் வெள்ளை வெங்காயம் 10 pounds 499க்கும், உருளைக்கிழங்கு 10 pounds 399க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பப்பாசி பழம் 499 ஈச் ஆக நீங்கள் பெறுகின்ற பொழுது, அதே நேரத்தில் பலாப்பழம் கூட நீங்கள் இங்கே உங்களுக்காக முழுவதுமாக பெற்றுக் கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி ஸ்லைஸ் ஆக பெறுகின்ற பொழுது 129க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மாம்பழம் பாக்ஸ் ஆக கூட நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கெட்சுக்கு தேவையான பல்வேறு விதமான ஸ்நாக் ஐட்டம் கூட நீங்கள் இப்பொழுது இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கனடியன் ஸ்நாக்ஸ் ஆக இருக்கட்டும், அப்படி இல்லாட்டியும் தாயகத்தின் பல்வேறு விதமான ஸ்நாக் வகைகளை கூட நீங்கள் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது லெமன் பப் $243க்கும், குட் டே பிஸ்கட் $343, மெக்ஷர் $499க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் நெஸ்டமால் $699, ஆங்கர் $699க்கு, மேகி கோகனட் பவுடர் 300 கிராம் $399க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். எஸ்பி கறி பவுடர் $799, உப்பு $245, சர்க்கரை $5, ஃபிஷ் மீன் டீன் வகைகள், அரலியா நெரு சீக்கன் வகை மீன் டீன் வகைகள் வந்து இப்பொழுது இந்த $449க்கும், டெல்மே சோயா மீட் $89க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். கிங் கரி பவுடர் 900 கிராம் $15.99க்கும், வறுத்த சுவப்பரிசிமா $8.899க்கும், பிரிவி நல்லெண்ணெய் $6.99, இதயம் நல்லெண்ணெய் $7.99, தூரம் பருப்பு $8.99, மைசூர் பருப்பு $8.599, முழு உளுந்து $8.999க்கும், பிஎச்ஐ நல்லெண்ணெய் $11.99க்கும் நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். புளி $243, அப்பளம் $343க்கு நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். ப்ரூ காஃபி $699. இப்படி ஏராளமான விடயங்கள் மலை விற்பனையில் இடம் பிடித்திருக்கின்றது. நீங்கள் வருகின்ற பொழுது ஒரே இடத்துல அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பணத்தையும் நேரத்தையும் சேமித்துக் கொண்டு தரமான பொருட்களை வாங்க நீங்கள் நாட வேண்டிய இடம் பிரிமியர் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.
1: 4:53 நிறைவுக்குள் வந்திருக்கின்றோம். எனவே இன்றைய நாளும் ரசிகர் மன்ற நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுக்கு திருப்தியாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். 16 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்பதற்கு எக்ஸ்பிரஸ் ஜூனியர் வருகிறது. ஜாஸ்மிதா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள்
3: உங்கள் நண்பன் ராஜேஷ்,
1: உங்கள் நண்பன் சஞ்சயன். வணக்கம், நேர்களே.
3: நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
1: பதினோரு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-5899
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள். இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு பின்ரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம்

0: 416-291-3232.
1: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் கார்கோ.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
3: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனு, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு, 647-980-4779, Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.

நன்றி நன்றி சஞ்சயன், நன்றி ராஜேஷ். வணக்கம் நேர்களே, அதுவும் குட்டீஸ், உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். நேரம் இப்பொழுது சரியாக 5:02 ஆகிவிட்டது. ஸோ எஸ், இதமான இந்த மாலை பொழுதல், அதாவது மலைச்சாரலுடன் கூடிய இந்த மாலை பொழுதில் மனத்துக்கு சுகமான பாடல்களை ஏந்தி வந்து இளையோரின் மனங்களை குதூகலப்படுத்தும் ஈஸ்ட் எஃப்எம்மின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜஸ்மிதா சிவரூபன். ஸோ எஸ், மலைச்சாரல் என்று சொன்ன உடனே நாங்கள் இப்பொழுது சரோன்சவன் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 18 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 18 டிகிரி செல்சியஸ். அதே போன்று ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் ஊடாக எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். யூடியூபிலும் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 என்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 and East FM in Minnanjal, eastfm102.7@gmail.com. So yes, குட்டீஸ், இந்த சமரில் என்னதான் எப்போவுமே வெயில் வைக்க வேண்டியிருந்தாலும் இந்த மழையும் கொஞ்சம் ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் காமாக சூதிங்காக இருக்குது. ஸோ இந்த மழையை அப்படியே நாங்கள் ரசித்து கொண்டு ஒரு நல்ல பாடலையும் கேட்டு உங்களோட மூட இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆக்கலாம். ஸோ அலையுங்கள் 416-554-4000.

0: நேரம் 5:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலையில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ எஸ் குட்டீஸ், 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அழைத்து உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதோடு மட்டுமல்லாமல், அஃப்கோர்ஸ் இந்த வீக்கெண்ட்ல ஸ்பெஷலா என்னெல்லாம் செய்யறீங்க அது மட்டுமில்லாமல் இப்ப சம்மர் பிரேக்கும் நெருங்கி கொண்டே வருது. சோ சம்மர் பிரேக்குக்கு என்னெல்லாம் பிளான்ஸ் வச்சிருக்கீங்கன்றதையும் உங்களோட ஷேர் பண்ணலாம். அழையுங்கள் 416-554-4000 என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்.
1: தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம். எஸ்பி இம்போர்ட்டர்ஸ் நிறுவனம் உங்களை பிரிமிலியன் லோரன்ஸ் சந்திப்பில் மிக உற்சாகமாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வாரத்துக்குரிய அத்தனை மலிவு விற்பனைகளும் இன்றைய நாளும் இங்கு இடம் பிடித்துக் கொண்டிருக்கின்றது. வாரந்தோறும் இந்த வாரத்திலும் சிறப்பு மலிவு விற்பனையோடு நீங்களும் மறக்கூடியதாக இருக்கும். எஸ்பி இம்போர்ட்டர்ஸுக்கு இங்கே பல்வேறு விதமான மரக்கறி வகைகள், ஃப்ரெஷ்ஷான மரக்கறி வகைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பல்வேறு விதமான பல வகைகள், இவற்றோடு குரோசரி வகைகள், தளபாட பிரிவும் உங்களுக்கான மலிவு விற்பனையை தந்து கொண்டிருப்பதோடு கடலுணவு பொருட்கள், மாமிச வகைகளையும் அதற்கான அங்காடியில் பெற்றுக்கொள்ளலாம். கார்டன் சென்டர் இன்றைய நாளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாரம் முழுவதும் கூட கார்டன் சென்டரிலும் கூட மலிவு விற்பனை நடைபெறுகின்றது. அனைத்து விதமான மரக்கறி கன்றுகள், பூங்கன்றுகள், வருடம் முழுவதும் வளரக்கூடிய மரங்கள் என்று சொல்லி அவற்றை பெற்றுக் கொள்வதோடு யூரியா, உரம் போன்ற வகைகளையும் நீங்கள் கார்டன் சென்டரில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பூஜை அங்காடியும் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கின்றது. பூஜை அங்காடியில் சுவாமி படங்கள், சுவாமி சிலைகள், பன்னீர், அத்தர், பித்தளை விளக்கு, உமி, வைக்கோல், சந்தன மாலை, சுலகு, வேட்டி, சுவாமி சாறு என்பவற்றை பெற்றுக் கொள்வதோடு உங்களுடைய திருமணத்துக்கு தேவையான பூ மாலைகள், பூக்கள் இவற்றை கூட நீங்கள் எஸ்பி போட்டஸினுடைய பூஜை அங்காடியில் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எஸ்பி போட்டஸ் தருகின்ற பர்னிச்சர் என்று வருகின்ற பொழுது பர்னிச்சர் பிரிவிலும் கூட இன்றைய நாளும் இந்த வாரத்திலும் உங்களுக்காக தரப்படுகின்ற மலை விற்பனை என்று பார்க்கிட்ட பொழுது 6 pieces வுடன் பெட்ரூம் செட் $1,899 சிக்கம், 3 pieces சோஃபா செட் $899 சிக்கம், 5 pieces டைனிங் செட் $399 சிக்கம், 3 pieces ரீக்ளைனர் சோஃபா செட்டாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் $1,499 சிக்கம். இவற்றோடு 6 pieces மாடர்ன் பெட்ரூம் செட் இருக்கிறது. இந்த மாடர்ன் பெட்ரூம் செட் என்று பார்க்கிட்ட பொழுது பெட் பிளஸ் ட்ரெஸ்ஸர், மிரர் மற்றும் நைட் டேபிளுடன் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது $1,499. இரண்டு கதவுகளை கொண்ட அல்மாரி வகைகள் இருக்கின்றன $299. கிளாஸ் டாப் காஃபி டேபிள் $129 நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இவற்றோடு கிரே கோர்னர் சோஃபா செட் வித் ஒட்டமனுடன் $899 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றோடு ஸ்டீம்பர்டர்ஸினுடைய கடலுணவு பொருட்கள், மாமிச அங்காடி என்று பார்க்கின்ற பொழுது அனைத்து விதமான உப்பு கடல் மீன் வகைகளையும் கூட நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளும். கரேபியன், இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்து உடனுக்குடன் தருகின்றார்கள். விலை மீன் இப்பொழுது £9.99, திரளி மீன் £5.99, கருத்தரளி £6.99, குருவா மீன் £8.99, பால்சுடா £6.99, கோழிக்கால் £2.69, ட்ரம்ஸ்டிக் £2.99, மாற்றச்சி £9.99 நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஊர் ஆட்டுப்பங்கு $50, காட்டுப்பன்றி £6.99 பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாமல் பத்தியத்துக்கு ஏற்ற வகையில் விராட்டு கோழி குஞ்சை கூட நீங்கள் இப்பொழுது எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் கடலுணவு பொருட்கள் மற்றும் மாமிச அங்காடியில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ப்ரோசின் வகை நண்டு, இறால், கணவாய் போன்றவற்றையும் நீங்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நீங்கள் ஒரே இடத்தில் அனைத்து விதமான மரக்கறிகள், பழங்கள், கடலுணவு பொருட்கள், தளபாடங்கள், கார்டன் சென்டருக்கு கார்டனுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் கார்டன் சென்டரிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வர வேண்டிய இடம் விம்லியன் லோரன்ஸ் சந்திப்பில் எஸ்பி இம்போர்ட்டர்ஸ்.

0: ஒலித்தது கும்கி திரைப்பட பாடல். நேரம் 5:17 ஈஸ்ட் எஃப்எம்இல் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். சோ நாங்களும் தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
1: லயா.
0: லயா, எப்படி இருக்கிறீங்க லயா? நல்லா
1: இருக்கிறேன்.
0: ஓகே, இன்னைக்கு என்ன பாடல் கேப்ப?
1: அப்படி போடு.
0: அப்படி போடு. சரி லயா, சொல்லுங்க உங்களோட ஃபேவரட் சீசன் என்ன?
1: Summer.
0: Summer. Okay, so in the summer season, நல்ல வடிவா என்ஜாய் பண்றீங்களா?
1: Yeah.
0: Yeah. Okay, so நீங்க வந்து நல்ல ஃபன் பண்ணிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல கேளுங்க, சரியா?
1: Okay.
0: Okay, நன்றி. வணக்கம் லயா. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 416-554-404-0.
2: இசையும் எங்கள் இசை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 Nagar Avenue, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
6: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
7: Focus Educational Services. Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services. Ippodhu pudidhaag iniyum Junior Kindergarten mudal Grade 8 variyana manavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
8: Weekend Vibration.
9: East FM 102.7.

கில்லி திரைப்படத்திலிருந்து ஒலித்தது நல்ல எனர்ஜெட்டிக்கான பாடல் உண்டு. நேரம் 5:26. இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இதே போன்ற நல்ல குத்து பாடல்களும் கேட்டு மகளெல்லாம் இல்லையென்ற மெலடி சாங்ஸ் பிடித்தா அதையும் கேட்டு மகளெல்லாம் அழையுங்கள். 416-554-404.

0: வீக்கெண்ட் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656-416-908-5656.
0: East FM Tamil Seedigal.
3: ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தத்தை குழப்பும் வகையில் ஈரானோ இஸ்ரேலோ செயற்படக்கூடாதென அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலும், இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் மிரட்டியுள்ள சூழலிலும் அவர் இவ்வெச்சரிக்கையை விடுத்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லாஹ் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லாஹ் அமைப்பின் குறித்த தாக்குதல் மிகவும் சிறியது எனவும், போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் பதிலடி கொடுக்கும் அளவுக்கு அத்தமற்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற 47 ஆசனங்களில் 31 ஆசனங்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக போட்ட பிச்சு என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பாமக கூட்டணி இல்லாவிட்டால் வடக்கு தமிழகத்தில் 1 மாதத்தில் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்காது என அவர் கூறியுள்ளார். அதேவேளை அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருப்பதாகவும், தோல்விக்கு பொறுப்பேற்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது மகனை அரசியலுக்கு கொண்டுவர நாடகமாடுவதாகவும் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான பிரச்சினைகளை மையப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவே சந்தித்து கலந்துரையாடும் முயற்சிகளை சிறுபான்மையின கட்சிகள் இணைந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன
0: பங்கேற்றுள்ளன.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
5: ஈஸ்ட் எஃப்எம்.

0: பாட்டு நாலு விஷயம்
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1370 டான் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ் ஆடிட் போன்றவற்றிற்கும், அதோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம், திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
3: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் 1 PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710.
4: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6 4 7 9 9 6 5 9 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் FM.

நேரம் 5:41 ஈஸ்ட் எஃப்எம்ல நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்கள் மணிந்து கொள்ளலாம். அழையுங்கள் 416-554-4040.

0: அமர்கலம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அழகிய பாடல். நேரம் 5:47. ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். எஸ் குட்டீஸ், இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அழையுங்கள் 4164544000. பிக்கரிங் நகரில் குறைந்த டவுன் பேமெண்ட்டுடன் பில்டர் வழங்கும் மோர்கேஜுடன் புத்தம் புதிய டீடாச் வீட்டை கொள்வனவு செய்வதற்கு வாய்ப்பினை வழங்குகின்றார் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியாலிட்டி இங்கின் ரமணன் சந்திரசேகர மூர்த்தி. 7.5% டவுன் பேமெண்ட்டுடன் வீட்டை கொள்வனவு செய்யும் வாய்ப்பு. போதுமான வருமானம் இருந்தும் வீடொன்றை கொள்வனவு செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்கான அரிய சந்தர்ப்பம். 3 வருடங்களுக்கு பில்டர் வழங்கும் குறைந்த வட்டி வீதத்துடனான அடமான கடன் வசதி. அத்துடன் அரசால் வழங்கப்படும் 13% HST ரீபே சலுகையினை பெறுங்கள். அழையுங்கள் ரமணன் சந்திரசேகர மூர்த்தி. 416-716-2212. 416-716-2212 என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் இப்பொழுது SP இம்போர்ட்டர்ஸ் தரும் தகவல்களை பெற்றுக் கொள்ளலாம்.
1: நிறுவனம் இந்த வாரத்திலும் கூட உங்களுக்கான மாபெரும் மலிவு விற்பனையோடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் வருகின்ற பொழுது அனைத்து விதமான மரக்கறி வகைகள், பல வகைகள், குரோசரி, இவற்றோடு தளபாடம், கார்டன் சென்டரில் உங்களுக்காக மிக முக்கியமான அனைத்து விதமான மரக்கறி கன்றுகளையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மரக்கன்றுகளை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அப்பிளாக இருக்கட்டும், தோடம்பழம், மாமரம், அதே நேரத்தில் வேப்ப மரம் போன்ற மரக்கன்றுகள் கூட உங்களுக்காக இங்கே காணப்படுகின்றன. கார்டன் சென்டர் நீங்கள் அரிதாக தேடக்கூடிய பல்வேறு விதமான மரங்களை கூட பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வருடம் முழுவதும் வளரக்கூடிய மர வகைகள் கூட உங்களுக்காக இந்த மலைப்பனையில் இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரத்தில் எஸ்பி போட்டோசினுடைய கடலுணர் பொருட்கள், மாமிச வகைகள் என்று பார்க்கின்ற பொழுது அவற்றுக்கான மலைப்பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவற்றோடு பூஜை பொருட்களுக்கான மலைப்பணியும் பூஜை அங்காடியில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இனி வருகின்ற உங்களுடைய திருமண தேவைகள் என்று வருகின்ற பொழுது அதற்கேற்ற வகையான பூ பூக்கள் போன்றவற்றை கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸின் பூஜை களஞ்சியத்தில் பெற்றுக் கொள்ள முடியும். இவ்வாரம் தரப்படுகின்ற மலை விற்பனையில் இப்பொழுது பீட்ரூட் 99 சென்ட்ஸுக்கும், வாழைப்பழம் 89 சென்ட்ஸுக்கும், உள்ளி பவுன் 199, ரோமேட்டோ பவுன் 179, ரவுண்ட் டொமேட்டோ பவுன் 149, ஜிஞ்சர் பவுன் 299, கறி மிளகாய் 299, மரவள்ளிக்கிழங்கு பவுன் 149, மல்லி இலை $345, புதினா $343, கேக்கும்பர் $342.50, பைனாப்பிள் $245, மாதுளம் பழம் $245 பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வாழைக்காய் பவுன் 189, வாழைப்பூ பவுன் 199, கத்திரிக்காய் பவுன் 199, வெள்ளை வெங்காயம் 10 pounds 499, உருளைக்கிழங்கு 10 pounds 399, பப்பாசி பழம் ஈச்சாக நீங்கள் 499 பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நுங்கு, செவ்வளநீர், அன்னமுன்னா, கொய்யாப்பழம், நாவல் பழம், ரம்புத்தான், மங்குஸ்தான் போன்றவற்றையும் கூட நீங்கள் எஸ்பி இம்போர்ட்டர்ஸில் பெற்றுக் கொள்ள முடியும். இங்கே வெளிப்புறத்தில் டென்ட் அங்காடி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே கூட உங்களுக்கான ஃப்ரெஷ்ஷான இளநீர் வகைகள், கரும்பு ஜூஸ் போன்றவற்றை கூட உடனுக்குடன் பெற்றுக் கொள்ள முடியும். புளி $243, அப்பளம் $343, ப்ரூ காஃபி $699, சீரக சம்பாரசி $12.99, எஸ்பி பொன்னி அரிசி $7.99, SPTRC 8.699, BHA சசமி ஆயில் 750 ml 999 நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். நஸ்டமால் 699, ஆங்கர் 699, மெக்ஸ் 499, லெமன் பப் $243, குட் டே பிஸ்கட் $343, எஸ்பி கரி பவுடர் 799, உப்பு $245, சர்க்கரை $245, மீன் டீன் அரலியா நேரு சீக்கான் 4 for $10, டால்மா சோயா மீட் 89 cents, கிங் கரி பவுடர் 950 99, வறுத்த சிவப்பு அரிசிமா 8 pounds 899, பிரீமியம் நல்லெண்ணெய் 699, மீடியம் நல்லெண்ணெய் 799, துவரம் பருப்பு 8 pounds 999, மைசூர் பருப்பு 8 pounds 599 பெற்றுக் கொள்ள முடியும். இப்படி ஏராளமாக உங்களுக்கான மலைப்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாரத்துக்குரிய அனைத்து விலைகளும் உங்களுக்காக தரப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வருகின்ற பொழுது இந்த வாரத்தில் இந்த மலைப்பனையில் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வர வேண்டிய இடம் ரிமிலியன் லோன் சந்திப்பில் அமைந்திருக்கின்ற SP இம்போர்ட்டர்ஸ்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
1: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
1: 416-461-6401.
6: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
6: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Meckhamenukkum Middlefieldukkum Idayil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.

நேரம் சரியாக 6 மணி ஆகிவிட்டது நேர்களே. சுனாங்குளம் மங்கள் ஈஸ்ட் எஃப்எம் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியின் அடுத்த மனத்தை அழுத்துக்குள் நுழைந்து விட்டோம். ஸோ நாங்கள் அஃப்கோர்ஸ் தொடர்ந்து அமேசிங்கான சூப்பரான பாடல்கள் கேட்பதற்கு முன்பு இப்பொழுது டொரண்டோவின் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 17 டிகிரி செல்சியஸ், உணர் நிலையும் 17 டிகிரி செல்சியஸ். அத்துடன் GTAவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு

நேரம் சரியாக 6:04 இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில் 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் அளித்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள், அதாவது நல்ல குத்து சாங்ஸாக இருந்தாலும் சரி, மெலடி சாங்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன ஜானரால பாடல்கள் பிடிக்குதோ அது அனைத்தையும் கேட்டு மகிழலாம். அழியுங்கள் 4164544040 என்று சொல்லிக்கொண்டு உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை இஸ்டெஃபமுக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃபமின் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரில்.

நேரம் 6:10 இஸ்டெஃபமில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டு நீங்கள் வீக்கெண்டில் ஸ்பெஷலாக என்ன செய்து நீங்கள் சம்மர் பிரேக் பிளான்ஸ் ஏதாச்சும் வச்சிருந்தாலும் அதையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் அத்தோடு முக்கியமாக உங்களுக்கு பிடித்த பாடல்களையும் கேட்டு மகிழலாம். அழியுங்கள் 416-554-4000 என்று சொல்லிக்கொண்டு தங்க நகை உலகன் புரட்சி விஜயா ஜுவல்லரி ஜூன் மாதத்திற்கான தங்க சேமிப்பு திட்டம் ஆரம்பமாகிவிட்டது. மாதம் $200 செலுத்தி 15 மாதங்கள் இடம்பெறும் தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது தங்க மோதிரம் அன்பளிப்பு. அதிர்ஷ்டசாலி ஒருவருக்கு $3000 மதிப்பிலான தங்க நகை பரிசு. தாலிக்கொடி ஓர்டர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. அத்துடன் கோத் கோயின் அன்பளிப்பு. ஒரு வருடத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ சலுகையில் மாதாந்தம் பணம் செலுத்தி நகை வாங்கலாம். $5,000 மேல் நகை வாங்கும் போது ஆடி 2026 A3 காரை வெல்லும் வாய்ப்பு. மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி 416-900-4599. 16 வயதுக்குட்பட்டவர்கள் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். அழியுங்கள் 416-554-4000.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: Ajax Nissan and Infinity Savings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. த ராக் ஸ்டார் ரிட்டர்ன்ஸ் டு டொரண்டோ. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5

0: அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூரிங் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்
2: என்னது?
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
4: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி
4: 416-900-4599.
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

0: நேரம் 6:28 இஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் யூனியன் என்று சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க? ஸ்டெஃபனி. எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி, இன்றைக்கு என்ன பாடல் கேட்போம்?
1: நாட்டுக்கூத்து.
0: ஓகே, நல்ல எனர்ஜெட்டிக்கான பாடல் கேட்டு இருக்கிறீங்க. சொல்லுங்க, உங்களுடைய வீக்கெண்ட்ல ஸ்பெஷலா ஏதாச்சும் செய்திருந்தீங்களா? நான்கு பூஜ்ஜியம்
2: Weekend East FM 102.7 East FM Tamil Seidhigal.

0: இந்தியாவில் இணைய வழியில் ஏற்படுத்தப்படும் தீங்குகளிலிருந்து சிறார்களை பாதுகாக்கும் சட்டத்தை அமலாக்கப்படுவதில் அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தங்களுக்கு கட்டுப்பாடு லிபரல் அரசு பின்வாங்குவது என கனேடிய கலாச்சாரத்துறை அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்கள் பயன்படுத்துவதை தடை செய்யும் அம்சங்களுடன் பாதுகாப்பான சமூக வலைதள சட்டத்தை கனேடிய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. மறுபுறத்தில் தொழில்நுட்ப பெருநிறுவனங்களை பாதுகாப்பது சமூக வலைதள தடைகளுக்கு எதிரானதுமான நிலைப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் நிலவும் மின்வெட்டுகளுக்கு நிர்வாகம் தெரியாத தாவிக அரசே காரணம் எனவும் வீணாக கடந்த திமுக ஆட்சி மீது பழி போடுவதாகவும் முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். புதிய அரசின் ஒரு மாத கால ஆட்சி மக்களுக்கு ஏமாற்றத்தையே தந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் முன்னைய திமுக ஆட்சியில் மின் கட்டமைப்புகள் மேம்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் நிர்மல்குமார் மின்துறை பற்றி பேசுவதற்கு செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதியும் இல்லை என சாடியுள்ளார். 12 ஆண்டுகள் பின்தங்கிய நிலையில் தமிழக மின்துறையை கடந்த ஆட்சியாளர்கள் விட்டு சென்றுள்ளதாகவும் இது பற்றிய வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் புலனாய்வுத்துறை பணிப்பாளர் சுரேஷ் சலே சிறையில் துன்புறுத்தப்படுவதாக கூறப்படுவது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிராகரித்துள்ளது. வீட்டிலிருந்து உணவை பெற சுரேஷ் சலே அனுமதிக்கப்பட்டதுடன் தேவையான மருத்துவ சிகிச்சைகளும் வழங்கப்படுவதை அது சுட்டிக்காட்டியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் FM 102.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், June 30 செவ்வாய் தெப்ப திருவிழா, July 3 வள்ளி வைரவர்மடை. கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், மாக்கம் ஃபேர் கிரவுண்ட்ஸுக்கு அண்மையில். 416-293-4000.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651. Conditions apply.
1: பாசிக்குடா கார்டன்ஸ், நல்லூர் குமரன் கட்டுமானத்தில் மட்டக்களப்பு பாசிக்குடா பீச்சிற்கு அருகே திருகோணமலை ஹைவேயில் அனைத்து வசதிகளுடன் கூடிய பிரம்மாண்ட வீடமைப்பு திட்டம். 200 மேற்பட்ட பிரீமியம் விலாஸ் அபார்ட்மெண்ட் மற்றும் லேண்ட் பிளாட், 24 hours ரெஸ்டாரண்ட், ஜிம், பிசினஸ் லான்ச், 24 hours செக்யூரிட்டி, மேலும் அனைத்து வசதிகளுடன். 1 bedroom 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு ஒன்றின் விலை 32,500 கனடியன் டாலர்ஸ் மட்டுமே. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஆர் ரிஷிகேஷன், 6478182798, 6478182798.
5: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா, இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், 2-way ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748. கேம்சோனிக்ஸ்.com.
6: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
7: படியில் தர வச்சு.

ஒலித்தது பருத்தி வீரன் திரைப்பட பாடல். நேரம் 6:43. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நீங்களும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர்.

நேரம் 6:48 ஈஸ்ட் எஃப்எம்மில் நீங்களும் கேட்டுக்கொண்டிருப்பது இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர். ஸோ எஸ் குட்டீஸ், 6:48 என்றால் நாங்களும் எங்கள் இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியர் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரமும் வந்துவிட்டது. பட் அதற்கு முன்பதாக இப்பொழுது நாங்கள் வெளியில் காலநிலையை பார்த்து விடலாம். வெளியில் இப்பொழுது 16°C, உணர்நிலை 15°C. அதே போன்று நாளைய தினம் நாங்கள் காலநிலையை பார்த்தால் 20°C ஆக இருக்கும். அதுவும் உணர்நிலையும் 20°C ஆகத்தான் இருக்கும். அதே போன்று நாங்கள் ஜிடிஏவின் எரிபொருள் விலையை பார்த்துவிட்டால் நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றமும் இல்லை. சோ எஸ் குட்டீஸ், நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்துவிட்டது. இன்று நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த அனைத்து குட்டீஸுக்குமே ஒரு ஸ்பெஷல் நன்றியை கூறிக்கொண்டு, எந்த அளவு வலியை அனுபவிக்கின்றோமோ அந்த அளவு வளர்ச்சியை அனுபவிக்கலாம். எனவே வலிகளை கண்டு துவளாது முயற்சியோடு முன்னேறி வாழ்வில் வளர்ச்சி காண்போம் என்று கூறிக்கொண்டு, மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 5 மணியிலிருந்து 7 மணி வரை இசை எக்ஸ்பிரஸ் ஜூனியரை நீங்கள் கேட்டு மகிழலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ஜஸ்மிதா சிவரூபன். தொடர்ந்து சியூன் தமிழ் நிகழ்ச்சியில் உங்களுடன் நிரோஷ். நன்றி, வணக்கம் நேர்களே.

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
2: Riverdale Pound Brokers 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
4: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4-3-7-2-6-7-2-3-9-4-4-1-6-2-8-9-9-9-9-3.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மாக்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

நன்றி ஜஸ்மிதா. வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டு ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய சண்டே நாள், June 14, 2026. ரெய்னியான சண்டே நாள். கரண்ட்லி சிட்டிங் அட் 16 degrees Celsius, பட் ஃபீல்ஸ் லைக் 19 degrees Celsius ஹியர் இன் டொராண்டோ. இன்றைய சண்டே நாள் வழியால் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன், உங்களோட நிரோஷ். Tune Tamil, that's the name of the show. Every Sunday, 7 p.m. to 9 p.m. நாங்கள் முக்கியமாக பார்க்கறது இன்ட்ரெஸ்டிங் ஆன நியூஸ், இன்ட்ரெஸ்டிங் ஆன ஃபேக்ட்ஸ், லுக்கிங் அட் எவ்ரி திங் ஹேப்பனிங் இன் கனடா அண்ட் ஸ்பெசிஃபிக்லி சிட்டி ஆஃப் டொராண்டோ. திஸ் வீக் ஸ்பெஷலாக நாங்கள் பார்த்தால், அஃப்கோர்ஸ் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. ஸோ டொராண்டோ சிட்டி நீங்கள் டவுன் டவுன் பக்கம் போனால் கட்டாயம் உங்களுக்கு சரியான பிஸி மாதிரி தெரியும். இது மெயின் ரீசன் என்றால் பேசிக்லி நார்த் அமெரிக்கா ஹோஸ்டிங் தி வேர்ல்ட் கப் சீரீஸ் அண்ட் டொராண்டோ ஹோஸ்டிங் சம் ஆஃப் தோஸ் கேம்ஸ். அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்தால், திஸ் வீக்ஸ் ஹாட் டாபிக்ஸை நாங்கள் எடுத்து பார்த்தால், வாட் வில் பி டிஸ்கசிங் ஆன் டுடே ஷோ. திஸ் வீக் ஷோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்றால், மெயினாக கெனேடியன் சிஆர்டிசி சேஞ்ச் பண்ணின சில நியூ ரூல்ஸ் வந்திருக்குது. சிஆர்டிசின்னு நீங்கள் பார்த்தால் கெனேடியன் டெலிகம்யூனிகேஷன்ஸ் ஃபர்ம்னு நாங்கள் பார்க்கலாம். அந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ் மெயினாக இந்த ரேடியோ, செல்ஃபோன், இன்டர்நெட் இப்படி மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கு ரூல்ஸ் போடுற மாதிரி ஒரு ஃபர்ம்னு நாங்கள் சொல்லலாம். அப்படி நாங்கள் பார்க்க, நீங்கள் ஒரு செல்ஃபோன் பிளான் வச்சுருந்தால் அல்லது நீங்கள் ஒரு இன்டர்நெட் பிளான் வச்சுருந்தால், யூஸ்வலாக இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் உங்களுக்கு ஒரு டேர்ம் கான்ட்ராக்டை தருவாங்க. அல்லாட்டி நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்பினால் ஒரு கேன்சலேஷன் ஃபீ, இப்படி சேஞ்ச் ஃபீ, இப்படி மாதிரி நிறைய நிறைய ஃபீஸ் உங்களுக்கு சில நேரம் வரலாம் உங்களுக்கு தெரியும். அப்படி நாங்கள் பார்க்க, சிஆர்டிசி ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்குது. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு ஃபோன் பிளானை சேஞ்ச் பண்ண விரும்பினால், கேன்சலேஷன் ஃபீ இல்லாமல், உங்களுக்கு பெனல்ட்டி இல்லாமல் நீங்கள் மாற்றலாம், ஒரு ஃப்ரீடம் தர மாதிரி இது பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, ஆல்சோ நாங்கள் இந்த இருக்கிற டொராண்டோவில் கனடாவில் இருக்கிறது டெலிகம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸை பார்த்தால், டெலஸ், பெல், ரோஜர்ஸ் இப்படி மாதிரி இருக்கிற நெட்ஒர்க்ஸை பார்க்க, நிறைய பேர் இதில் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. விச் இஸ் த பெஸ்ட் நெட்ஒர்க் ஃபார் கனடா அப்படி பார்க்க, சில நெட்ஒர்க்ஸை நீங்கள் பார்த்தால் இந்த ரூல் ஃபார் டிஸ்டன்ஸ் ஏரியாஸில் மேபி ரோஜர்ஸ் நெட்ஒர்க்ஸ் கொஞ்சம் பெட்டராக வேலை செய்யலாம். ஆனால் இந்த சிட்டி ஏரியாவில் மேபி பெல் நெட்ஒர்க் அல்லது டெலஸ் நெட்ஒர்க் ஒர்க் பண்ணலாம். இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோஜர்ஸ் அண்டெனஸ் அல்லது பெல் அண்டெனஸ் பாவிக்கிறபடியால் அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். விச் இஸ் த ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் கரண்ட்லி ரைட் நவ் 2026ல், அது ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் ஃபார் கெனேடியன்ஸ் இன் 2026. அதோடு நாங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், இந்த சோஷியல் சுச்சுவேஷன் நாங்கள் பார்த்தால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் சொல்லலாம், கெனேடியன் கரண்ட்லி இப்போ இருக்கிறது ஒரு ரிசெஷன் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுன்னு நாங்கள் சொல்லலாம். ரிசெஷன் இருக்கிற சுச்சுவேஷனில் நிறைய பேர் கெனேடியன் ஸ்பெஷலாக நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி தான் முக்கியமாக நீங்கள் பார்க்கணும். சேவ் பண்ணுன்னு பார்க்குறேன்டால் நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது, கெனேடியன்ஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. இது முக்கியமாக சொல்கிறது டிஎஃப்எஸ்ஏ. டிஎஃப்எஸ்ஏ என்று நாங்கள் பார்த்தால், கெனேடியன்ஸுக்கு நிறைய பேருக்கு இந்த டிஎஃப்எஸ்ஏயை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த டிஎஃப்எஸ்ஏயில் எப்படி நீங்கள் இதுக்கு பெனிஃபிட் பண்ணலாம், how you can use this TFSA, அதுல என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுல நீங்கள் என்ன அமௌண்ட்ஸ் போடலாம், இதுல என்ன ரிட்டர்ன்ஸ் வரலாம், அப்படி மாதிரி டீடைல்ஸ் நாங்க இந்த ஷோலும் எடுத்து பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டைம்ல இந்த

இருக்கிற டைமில் கெனடியன்ஸுக்கு ஒரு ரிமைண்டராக நீங்கள் கட்டாயம் இதில் ஒரு பெனிஃபிட் எடுக்கலாம்னு டிஎஃப்எஸ்ஏ டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். ஃபியூ வீக்ஸுக்கோ இந்த ஷோவில் நாங்கள் சோஷியோ மீடியா பேன் ஃபோர் சில்ட்ரன் அண்ட் அண்டர் 16 இயர்ஸ் ஓல்டு டீட்டெயில்ஸை நாங்கள் எடுத்து பார்த்துனாங்க. மெயினாக நாங்கள் பார்த்தால் இது மேனிட்டோபாவில் இருக்கிற கவர்மெண்ட் டிசைட் பண்ணிடுறாங்க அண்டர் 16 இந்த சோஷியல் மீடியா பேன் போட போகிறாங்கன்ட்டு அந்த டைமில் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் ஃபெடரல் கவர்மெண்ட் இனி டிசைட் பண்ணியிருக்குது. இது நாங்கள் மேபி ஒரு ப்ராவின்ஸை மட்டும் இல்லாமல் நாங்கள் கனடா வைடாக இதுக்கு நாங்கள் கொண்டு வரலாமென்ட்டு ஒரு தொட்டை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்க சோஷியல் மீடியா பேன் ஃபோர் 16 அண்டர் ஏஜ் 16 இந்த சோஷியல் மீடியா பேன் அது என்ன இருக்கும்போது அது கொண்டு வந்தால் இந்த பில்லை பாஸ் பண்ணினால் அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அதோட சேர்த்து எப்படி இது என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்கன்ற அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். இது நாங்கள் ஒரு ஐடியாவுக்கு பார்க்குறோம்னா சில அதர் கண்ட்ரிஸ் ஆல்சோ இப்படி மாதிரி ஒரு சோஷியல் மீடியா பேன் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது கனடாக்கு கொண்டு வரது ஒரு ஸ்பெஷலான சர்ப்ரைஸ் இல்லைன்னு நாங்கள் சொல்லலாம். ஆனால் அது எப்படி இதை என்ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க, இதை கொண்டு வந்தால் எப்படி இதை பாஸ் பண்ணுவாங்க, அப்படி ஒரு பேன் வந்தால் எப்போ இந்த பேன் வரும்னு அந்த டீட்டெயில்ஸும் நாங்கள் இந்த ஷோவில் எடுத்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்காக நிறைய ஹிட் சாங்ஸும் காத்திருக்குது. ஸ்டே டியூன் வித் அஸ் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca. அங்கே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அல்லது டிக்டாக் பேஜுக்கு நீங்கள் சோஷியல் மீடியா பேஜுக்கு ஃபாலோ பண்ண விரும்பினால் @eastfmtamil. அதோட உங்களுடைய ஒரு யூடியூப் பேஜும் இருக்குது, நீங்கள் யூடியூப் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் www.youtube.com/eastfm102.7.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: Are y'all ready for the countdown?
2: Ladies and gentlemen,
3: players and hustlers,
4: 5, 4, 3, 2,

0: Are you feeling alright?
1: Weekend Wonder. Weekend East FM. Where are
2: you? Weekend East FM.
1: 102.7. Weekend East FM. The greatest
3: radio station. 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
4: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் program WhatsApp contact 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
5: Prisha Law Professional Corporation.
6: வாகன விபத்துக்கோ, வழக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6 4 7 4 7 8 0 1 4 4.
5: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
5: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
6: 2225 மார்க்கம் Road, Suite 307, 647-478-0144.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
8: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
5: Weekend, Weekend East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 108.7 தி ஈஸ்ட் எஃப்எம் இன் டூன் தமிழ் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஊடாகவும் நீங்கள் கேட்டு கொண்டு வரலாம். அதோட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். உங்களுடைய ஐஃபோன் அல்லது ஆண்ட்ராய்டு டிவைஸில் உங்கள் ஆப் ஸ்டோருக்கு போனால் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சர்ச் பண்ணினால் யூ கேன் டவுன்லோட் தி ஆப் அண்ட் லிசன் எனிவேர் ஆன் தி கோ. இந்த வீக் ஒரு புது நியூஸ் வந்திருக்குது, ஸ்பெஷலி ஃப்ரம் கெனடியன் ரேடியோ அண்ட் டெலிவிஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் கமிஷன். இது சிஆர்டிசி என்று சொல்கிறது ஹியர் இன் கனடா. சிஆர்டிசி என்றால் இது ஒரு ஸ்மால் ஆர்கனைசேஷன், முக்கியமாக கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ரெகுலேட்டிங் இந்த டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் செக்ஷன்ஸ். ஸோ இது ரேடியோ டெலிவிஷன் இந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஒரு ரெகுலேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு தான் இந்த சிஆர்டிசி இருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க ஒரு நியூஸ் வந்திருக்குது ஃபார் எனி ஒன் ஹூ இஸ் அ கன்சூமர் ஆஃப் இன்டர்நெட் ஓர் ஃபோன் ப்ராடக்ட்ஸ் ஹியர் இன் கனடா. அப்படி நாங்கள் பாக்கேக்க a new ban has been implemented. இந்த நியூ பேன் பாக்கேக்க யூஷுவலாக நீங்கள் ஒரு செல்போன் பிளான் வச்சிருப்பீங்க அல்லது ஒரு இன்டர்நெட் பிளான் நீங்கள் வச்சிருப்பீங்க. அந்த இன்டர்நெட் பிளான் அல்லது செல்போன் பிளான் சில நேரம் நீங்கள் ஒரு பிளான் எடுத்து கேட்க ஒரு 2-year கான்ட்ராக்டோ 3-year கான்ட்ராக்டுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணி விடுவீங்க. அப்படி நீங்கள் சைன் அப் பண்ணுறக்க இது நீங்கள் ஏர்லியாக மாற்ற விரும்பினால் ஒரு கேன்சலேஷன் ஃபீ இருக்கலாம்ட்டு நிறைய கம்பெனிஸ் சார்ஜ் பண்ணுறது. இது ரோஜஸாக இருக்கலாம், பெல்லாக இருக்கலாம், டெலஸாக இருக்கலாம், எல்லா கம்பெனியும் ஒரு யூஷுவலாக ஒரு கேன்சலேஷன் ஃபீ வச்சிருப்பாங்க. அப்படி நாங்கள் பார்க்க இந்த சிஆர்டிசி என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க என்றால், கோயிங் ஃபார்வர்ட் எனி கெனடியன்ஸ் நோ லாங்கர் ஃபீஸ் அசோசியேட்டட் வித் கேன்சலிங் ஓ மோடிஃபைங். ஸோ நீங்கள் ஒரு சேஞ்சும் போட விரும்பினால் ஒரு இருக்கிற பிளானை நீங்கள் டீக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த பிளானை டவுன்கிரேட் பண்ணுறதுக்கு அல்லது அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படி மாதிரி ஒரு பிளானை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க அந்த கேன்சலேஷன் அல்லது மோடிஃபைங் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்நெட் அண்ட் ஃபோன் பிளான்ஸ் எனி ஒரு கேன்சலேஷன் ஃபீ இல்லாமல் இருக்கும்னு இந்த சிஆர்டிசி சொல்லியிருக்குது. இது மெயின் ரீசன், இது கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ஷன் பிளான் ஒரு வச்சிருக்கிறாங்க. இது கெனடியன் பே பண்ணுற இன்டர்நெட் அண்ட் ஃபோன் பிளான் சர்வீசஸை ப்ரைஸை குறைக்கிறதுக்கு அதோட சேர்த்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வச்சுருக்கிறதுக்கு இன் ஆர்டர் ஃபார் யூ டு சேஞ்ச் பிளான்ஸ் எனி டைம் தட் யூ வாண்ட். அப்படி நாங்கள் பார்க்க இந்த நோ லாங்கர் பேயிங் எனி ஃபீஸ் அசோசியேட்டட் வித் கேன்சலிங் அண்ட் மோடிஃபைங் இன்டர்நெட் பிளான்ஸ் அண்ட் ஃபோன் பிளான்ஸ் என்று பார்க்க நீங்கள் எனி டைம் உங்களுடைய ஃபோன் பிளான் அல்லது இன்டர்நெட் பிளானை மாற்றலாம்ட்டு நாங்கள் சொல்லலாம். எனி உங்களுக்கு ஒரு கேன்சலேஷன் ஃபீ இல்லாமல் தான் இருக்கும்ட்டு நாங்கள் இந்த சிஆர்டிசி சொல்லியிருக்குது. ஆனால் இதில் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. சில நேரம் நீங்கள் ஒரு ஃபோன் பிளான் எடுக்க நீங்கள் ஒரு 2-year கான்ட்ராக்டோ 3-year கான்ட்ராக்டுக்கு ஃபோனோட சேர்த்து எடுக்க நீங்கள் அது ஒரு வித்தியாசமான கான்ட்ராக்ட்டுங்க நாங்கள் சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பிளானுக்கு நீங்கள் பே பண்ணி கொண்டு இருக்கிறபடியா, மாதத்துக்கு நீங்கள் பே பண்ணி கொண்டு இருக்கிறபடியா அந்த பெனல்ட்டி கட்டாயம் இருக்கும். நீங்கள் ஒரு ஏர்லியாக கேன்சலேஷன் ஃபீ இருக்கிறேன்டால். ஆனால் நீங்கள் நோம்பலாக நீங்கள் உங்களுடைய ஓன் ஃபோன் பிரிங் யோர் ஓன் டிவைஸுக்கு ஒரு பிளான் எடுக்கிறேன்டா அல்லது நீங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் பிளான் எடுக்க நீங்கள் எனி டைம் இதை நீங்கள் மாற்றலாமே எனி ஒரு நியூ ரூல் வந்திருக்குது. இது சிஆர்டிசி கொண்டு வந்த நியூ ரூல் எஃபெக்டிவ் ஆஸ் ஆஃப் இந்த போன ஃப்ரைடேக்கு ஸ்டார்ட் பண்ணினது. இது ஒரு ரீசெண்டாக இது தான் இந்த சேஞ்ச் வந்திருக்கிறபடியால் சில கம்பெனிஸ் இப்போ பெல்லாக இருக்கலாம், டெலஸாக இருக்கலாம் எனி இந்த சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு சில நேரம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைம் எடுக்கும் இது அஃபிஷியலாக கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் அஃபிஷியலாக சிஆர்டிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. டெலிகம்யூனிகேஷன் ப்ரொவைடர்ஸ் இது எனி இன்டர்நெட் சர்வீஸ் அல்லது எனி ஃபோன் ப்ரொவைடர்ஸ் நீங்கள் கஸ்டமர்ஸை சார்ஜ் பண்ண இயலாது ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் ஃபீ இருந்தால், நியூ சைன் அப் ஃபீ ஃபார் நியூ ஃபோன்ஸ் ஓ இன்டர்நெட் பிளான் இருந்தால் நீங்கள் ஒரு ஆக்டிவேஷன் ஃபீயை சார்ஜ் பண்ண இயலாது என்றால் சிஆர்டிசி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதோடு சேர்த்து நீங்கள் நோ லாங்கர் மோடிஃபை அல்லது கேன்சல் பண்ணிக்க நீங்கள் ஒரு பிளானை நீங்கள் கேன்சல் பண்ணிக்க ஒரு கேன்சலேஷன் ஃபீ எடுக்க இயலாது என்று தான் சிஆர்டிசி டிசைட் பண்ணியிருக்குது. ஸோ இது கெனடியன்ஸுக்காக ஒரு பெனிஃபிட்டாக போடுறதுக்கு தான் இந்த டிசிஷன் வந்திருக்குது. நீங்கள் எனி டைம் உங்களுடைய ஃபோன் பிளானை மாற்ற விரும்பினா நீங்கள் மாற்றலாம். அதோடு சேர்த்து நீங்கள் இன்டர்நெட் பிளானை எனி டைம் நீங்கள் மாற்ற விரும்பினா நீங்கள் மாற்றலாம். அதுக்கு எனி கோயிங் ஃபார்வர்ட் இந்த 2026 உங்களுக்கு ஒரு கேன்சலேஷன் ஃபீ வராது என்றால் இந்த சிஆர்டிசி டிசைட் பண்ணியிருக்குது. அப்படி உங்களுடைய இருக்கிற கம்பெனி ஒரு ஃபீ அல்லது கேன்சலேஷன் ஃபீ அப்படி நீங்கள் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிவிட்டால் நீங்கள் இந்த சிஆர்டிசிக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிக்க சிஆர்டிசியே அவை இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இந்த ஃபீ உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ மெயின் ரீசன் இது உங்களுடைய ஃபோன் பிளான் அல்லது இருக்கிற இன்டர்நெட் பிளானை ஈஸியாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அண்ட் மேக்கிங் ஷோர் தட் யூ ஆர் கெட்டிங் த பெஸ்ட் டீல்ஸ் பாசிபிள் வென் சர்ச்சிங் அரவுண்ட். ஒரு சிம்பிள் ஸ்டட்டிஸ்டிக்கை நாங்கள் எடுத்து பார்க்க நார்த் அமெரிக்காவில் 2026 நாங்கள் ஒரு ஸ்டட்டிஸ்டிக் எடுத்து பார்த்தால் நார்த் அமெரிக்கா இந்த இருக்கிற கனடா தான் மெயினாக ஹையஸ்ட் பேயிங் இன்டர்நெட் சர்வீஸ் அண்ட் ஃபோன் சர்வீஸ் இன் த வேர்ல்டு என்று சொல்லலாம். வேர்ல்டு வைடாக பார்த்தா வேறு கண்ட்ரீஸ், நீங்கள் ஏஷியா, யூரோப் எப்படி மாதிரி கண்ட்ரீஸ் டேட்டா பிளான் அல்லது ஃபோன் பிளானுக்கு ஒரு லோ ப்ரைஸாக தான் இப்போ கட்டிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கனடா சரியான ஹை ப்ரைஸ் ஃபார் வாட் வி கெட் இருக்கிறபடியால் தான் இந்த சிஆர்டிசி இப்படிக்கான டிசிஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆல்சோ நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம், இப்படி இருக்கிற நியூ ரூல்ஸ் கொண்டு வந்த அப்புறமும் சில நேரம் இந்த பெல், டெலஸ் ரோஜஸ் எப்படி மாதிரி கம்பெனிஸ் இந்த ரூல்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி ரெகுலேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அப்படி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் ஈஸியாக சிஆர்டிசிக்கு ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண அப்புறம் இந்த சிஆர்டிசி இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த ஃபைன் உங்களுக்கு இல்லாமல், கேன்சலேஷன் ஃபீ இல்லாமல் இருக்கிற மாதிரியே பார்ப்பாங்க. ஸோ இது ஒரு நியூ சேஞ்ச் கமிங் டு கனடா 2026லேருந்து நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோன் பிளானை மாற்றலாம், ஈஸியாக இன்டர்நெட் பிளானை மாற்றலாம் வித்தவுட் எனி கேன்சலேஷன் ஃபீஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் வீக்கெண்ட். இது ஈஸ்ட் எஃப்எம் 180.7 கிடைக்கிற ஈஸ்ட் எஃப்எம் டியூன் தமிழ்.
1: East FM, Tamil, Seidigal.

ஈரான் போரினை நிறுத்தும் ஒப்பந்தத்தை குழப்பும் வகையில் ஈரானோ இஸ்ரேலோ செயற்படக்கூடாதென அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பின் இலக்குகள் மீது இஸ்ரேல் புதிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையிலும் இதற்கு பதில் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் மிரட்டியுள்ள சூழலிலும் இவர் இவ்வெச்சரிக்கையினை விடுத்துள்ளார். வடக்கு இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாகவே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பின் குறித்த தாக்குதல் மிகவும் சிறியது எனவும் போர் நிறுத்தத்தை குழப்பும் வகையில் பதிலடி கொடுக்கும் அளவிற்கு அர்த்தமற்றது என்றும் டொனால்டு டிரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் கடந்த தேர்தலில் அதிமுக வென்ற 47 ஆசனங்களில் 31 ஆசனங்கள் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக போட்ட பிச்சையின. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சட்டமன்ற உறுப்பினர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளமை கவனம் பெற்றுள்ளது. பாமக கூட்டணி இல்லாவிட்டால் வடக்கு தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட அதிமுக வெற்றி பெற்றிருக்காதென அவர் கூறியுள்ளார். அதேவேளை அதிமுக ஒரு குடும்பத்தின் பிடிக்குள் சென்று கொண்டிருப்பதாகவும் தோல்விக்கு பொறுப்பேற்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி தனது மகனை அரசியலுக்கு கொண்டுவர நாடகம் ஆடுவதாகவும் சி வி சண்முகம் கடுமையாக விமர்சித்துள்ளார். இலங்கையில் தமிழ் பேசும் மக்களின் பொதுவான பிரச்சினைகளை மையப்படுத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடும் முயற்சிகளை சிறுபான்மையின கட்சிகள் இணைந்து முன்னெடுத்துள்ளன. இதுகுறித்து கொழும்பில் இன்று இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஆகியன பங்கேற்றுள்ளன.

0: Weekend East FM 102.7. It's cool.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல். ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
7: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ. அழகோ அழகு. 6477873784.
8: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 மணி முதல் கர்நாடக இசை, மாலை 5 மணி முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 நோட்ஸ் இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 647-9-8-4-7-7-1.
9: என்றும் இசையுடன் உங்களுடன் 102.7.

East FM 102.7 இது ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸை நீங்கள் ஃபாலோ பண்ண விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்கில் அட் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். அதோட சேர்த்து எங்கள் யூடியூப் பேஜுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா www.youtube.com/eastfm102.7. ஃபியூ மினிட்ஸ் கோ நாங்கள் இந்த செல்ஃபோன் ப்ரொவைடர் புது ரூலை பார்த்து நாங்கள் சிஆர்டிசி அஃபிஷியலி கெட்டிங் ரிட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் கேன்சலேஷன் ஃபீஸ் அசோசியேட்டட் வித் கேன்சலிங் ஓர் சேஞ்சிங் யுவர் இன்டர்நெட் ஓர் ஃபோன் பிளான்ஸ் ஹியர் இன் கனடா. அப்படி நாங்கள் பார்க்க சில பேர் கேட்பாங்க, நாங்கள் கனடாவில் இருக்க நிறைய டிஃப்ரெண்ட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ் இருக்குது. அப்படி ரோஜர்ஸ், டெலஸ், பெல், இப்படி மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்குது. அப்படி நாங்கள் பார்க்க ஒரு செல்ஃபோன் பிளான் அல்லது இன்டர்நெட் பிளான் எடுக்கிறேன் எது பெஸ்ட் கம்பெனின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அப்படி நாங்கள் பார்க்க ஒரு கம்பெனி பெஸ்ட் கம்பெனின்னு நாங்கள் சொல்ல இல்லாது, ஆனால் ஒரு புது சர்வே ரிலீஸ் பண்ணியிருக்குது இந்த வாரம். இந்த போன வீக் கெனேடியன்ஸை கேட்டிருக்காங்க எது அவருடைய ஃபேவரட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனிஸ், எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குதுன்ட்டு அந்த டீட்டெயில்ஸை கேட்டுருக்கிறாங்க. அப்படி நாங்கள் பார்க்க மெனி ஃபேக்டர்ஸ் இதில் வந்திருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தால் டெலிகம்யூனிகேஷன் ஸ்பீட், நீங்கள் ஒரு ஃபோன் பாவி கேட்க அல்லது இன்டர்நெட் சர்வீஸ் பாவி கேட்க எப்படி உங்களோட ஸ்பீட் இருந்திருக்குது. அதோடு சேர்த்து ரிலையபிலிட்டின்னு பார்த்தால் எனி ஏரியா நீங்கள் போவேக்க உங்களுடைய ஃபோன் அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணுறதோ அல்லது ஒரு சர்டன் ஏரியாவுக்கு நீங்கள் போவேக்க ஒரு சர்டன் ஏரியா உங்களை வீட்டில் போவேக்க உங்களுடைய ஃபோன் செல்ஃபோன் ரிசப்ஷன் இல்லாமல் இருக்கிறது, அப்படி மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்படி நாங்கள் பார்க்க டோட்டலாக ரோஜர்ஸ், பெல் அண்ட் டெலஸ் தான் மெயின் டாப் ப்ரொவைடர்ஸ்ன்ற எல்லாருக்கும் தெரியும் ஹியர் இன் கனடா. அப்படி மெயின் ப்ரொவைடர்ஸாக இருக்கேக்க அவையுடைய ரோல்ஸ் என்றால் மேக்கிங் ஷோர் ப்ரொவைடிங் தி மோஸ்ட் ரிலையபிள் சர்வீசஸ். நீங்கள் ஒரு டெலிவிஷன் அல்லது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருந்தால் சில இன்சூரன்ஸ் சில கம்பெனி சொல்லியிருப்பாங்க அவையுடைய பெஸ்ட் நெட்ஒர்க் போட்டிருக்காங்க, கனடாஸ் பெஸ்ட் நெட்ஒர்க், மோஸ்ட் ரிலையபிள் நெட்ஒர்க், இப்படி மாதிரி அட்வைஸ் தருவாங்க. ஆனால் கனடாவில் நாங்கள் பார்த்தால் பெல், கனடா, ரோஜர்ஸ் அண்ட் டெலஸ் என்று பார்த்தால் தீஸ் ஆர் தி டாப் 3 டெலிகம்யூனிகேஷன் சர்வீசஸ் கரண்ட்லி அவைலபிள் இன் கனடா. டோட்டலாக 1000 ஸ்கோர் என்று பார்க்க 1000 பீப்புள் வர் ஆஸ்ட் அ பெஸ்ட் கேரியர் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அதில் 1000 ஆக்களில் 898 ஆக்கள் ரோஜஸ்தான் பெஸ்ட் நெட்ஒர்க் இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெரி க்ளோஸ் பெல் நெட்ஒர்க் செகண்ட் பிளேஸில் வந்திருக்குது 865 ஸ்கோர் ஃபார் தட். அதுக்கப்புறம் நாங்கள் டெலஸும் பார்க்கலாம். இந்த ஸ்கோர் ரைட் ஆஃப்டர் தி பெல் நெட்ஒர்க் இந்த ஸ்கோர்ன்னு நாங்கள் பார்த்தால் 803. ஸோ எல்லாம் வெரி க்ளோஸான ஸ்கோர்ன்னு நாங்கள் சொல்லலாம். ஸோ வென் வி லுக் அட் தி ஸ்கோர்ஸ் பிட்வீன் ரோஜர்ஸ், பெல் அண்ட் டெலஸ், டோட்டலாக ரோஜர்ஸ் தான் மோஸ்ட் பீப்புள் இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க மெயினாக இந்த ரிலையபிலிட்டி ஆஃப் சர்வீஸ். அதோடு சேர்த்து நீங்கள் லாங் டிரைவ்ஸுக்கு ட்ராவல் பண்ணாட்டா இது நீங்கள் டொரோண்டோ ரீஜன் மட்டும் இல்லை, ஆனால் கனடா வைடுன்னு பார்க்க டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், ஸ்மால் டவுன்ஸ், சின்ன சிட்டிஸ்ன்னு பார்த்தால் ரோஜர்ஸ் இஸ் கன்சிஸ்டன்ட்லி ஸ்டேயிங் ஆக்டிவ் இன் தோஸ் ஏரியாஸ் அண்ட் தட்ஸ் வை இட்ஸ் தி ப்ரிஃபர்ட் நெட்ஒர்க் அட் திஸ் பாயிண்ட் டைம். மெயின் ஆன ஸ்கோர் வந்திருக்குது இந்த டேட்டா பெர்ஃபார்மன்ஸில் தான் வந்திருக்குது. டேட்டா பெர்ஃபார்மன்ஸ்னால் நீங்கள் உங்களுடைய இன்டர்நெட் பாவி கேட்க, உங்களுடைய ஃபோனில் இன்டர்நெட் பாவி கேட்க, அதில் கிட்டத்தட்ட 50% ரீசன் ரோஜர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. பிகாஸ் டேட்டா பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரைஸ் இன் டு வெப் ப்ரௌசிங், ஸ்ட்ரீமிங், டவுன்லோட்ஸ், ஆப் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் கால் பாவி கேட்க, ஆல்சோ கால் குவாலிட்டி, ரிலையபிலிட்டி, இப்படி மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க ரோஜர்ஸ் இஸ் தி பெஸ்ட் and leading for data and voice categories when Bell and Telus are slightly better in some coverage areas and speed measurements. Telus in nangal paathal certain ana small cities ningal Alberta la irukirathu, Vancouver la irukirathu, small cities la Telus idilla maximize panni inda areas la benefit pandrangal, aanal nangal total aga Canada wide nu paakeka currently leading is Rogers as the main network. In the strong results across data services dhaan in the konjam extra அட்வான்டேஜ் கொடுத்துருக்குது. இது வெப் ப்ரௌசிங், ஃபைல் டவுன்லோட்ஸ், யூடியூப் ஸ்ட்ரீமிங், இப்படி மாதிரி சர்வீசஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க தான் ரோஜர்ஸுக்கு கொஞ்சம் ஹை ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெல் அண்ட் டெலஸ் ஆல்சோ கிவன் குவைட் ரிலையபிள் ஸ்கோர்ஸ் ஆஸ் வெல். ஸோ நோ நீட் டு குவிக்லி ஸ்விட்ச் ஓவர் டு ராஜர்ஸ் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம்.
ஸோ நீங்கள் பெல் அல்லது டெலஸ் கூடோ இப்படி மாதிரி நெட்ஒர்க்ஸ் நீங்கள் வச்சுருக்கேக்க நீங்கள் என்ன பார்க்கணும் என்றால் இப்போத்துக்கு நீங்கள் ரோஜஸ்க்கு மாற்றுறதுக்கு ஒரு வர்த் இல்லைன்னு தான் நாங்கள் சொல்லலாம். ஏன் என்று பார்த்தால் வித்தியாசம் கொஞ்சம் தான் ஒரு வித்தியாசம் இருக்க போது ஃபார் யோர் நெட்ஒர்க் சர்வீசஸ் ரோஜஸ் டு டெலஸ் டு பெல். இப்படி மாதிரி சின்ன கம்பெனிஸும் இருக்குது, கூடோ, சேட்டர், இப்படி மாதிரி கம்பெனிஸ் பார்த்தால் இப்படி மாதிரி கம்பெனிஸ் இந்த பெல் நெட்ஒர்க் அல்லது டெலஸ் நெட்ஒர்க் தான் பாவிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நியூஸை பார்க்க நீங்கள் பெல் நெட்ஒர்க் எப்படி அவைண்டிய ரிலையபிலிட்டி இருக்குது, டெலஸ் நெட்வொர்க் ரிலையபிலிட்டி எப்படி இருக்குது தான் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த ஸ்மால் கம்பெனிஸ் இவன்டே டவர்ஸை பரோ பண்ணி தான் இந்த நெட்வொர்க்கை கொடுக்குறாங்க. ஸோ சேம் சர்வீஸ் கிட்டத்தட்ட சேம் சர்வீஸ் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்படி பார்த்தால் பெல் டெலஸ் ரிமெயின் ரிலேட்டிவ்லி வெரி க்ளோஸ் டு ராஜர்ஸ் இன் செவரல் கேட்டகோரிஸ். இந்த வாய்ஸ் கேட்டகோரி அதோட சேர்த்து இந்த டேட்டா கேட்டகோரி என்று பார்த்தால் ஒரு ஸ்மால் ஸ்கேல் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் டைம் நீங்கள் ஒரு டோட்டலாக மேக்ஸிமம் ப்ராட்பேண்ட் கவரேஜ் பார்த்தால் இதில் இந்த ஸ்கோரில் பெல் அண்ட் டெலஸ் 91% கொடுத்துருக்காங்க, ஆனால் ரோஜஸ்க்கு 87% மட்டும் தான் கிடைச்சிருக்குது. இது மெயின் ரீசன் ஏண்டால் ஓவர் க்ரௌடிங் ஆஃப் ரோஜஸ் நெட்ஒர்க்ஸ் இன் சர்டன் ஏரியா. ஸோ ஓவர் க்ரௌடிங் நடக்க உங்களுடைய ஸ்பீட் கொஞ்சம் குறைய இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி பார்க்க ரோஜஸுக்கு ஓவர் க்ரௌடிங் இருக்குது இன் சர்டன் ஏரியா. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த மேக்ஸிமம் ப்ராட்பேண்ட் கவரேஜ் ஸ்கோருக்கு பெல் அண்ட் டெலஸ் தான் அட்வான்டேஜ் கொடுத்துருக்குது. ஸோ டோட்டலாக பார்க்க கனடாவில் இருக்கிறது மூன்று மெயின் நெட்ஒர்க்ஸ் ரோஜஸ் டெலஸ் அண்ட் பெல் பார்த்தால் ஆல் த்ரீ கேட்டகோரிஸ் ஒரு குட் ஸ்கோர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த நெட்ஒர்க்கும் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு குட் சர்வீஸ் தான் யூஸ்வலாக கிடைக்கும். ஆனால் சர்டன் ஏரியா சர்டன் ரீஜன்ஸுக்கு நீங்கள் போய்க்க மேபி உங்களுக்கு நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம் அல்லது வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் குறையாக இருக்கலாம். ஆனால் இப்போத்துக்கு 2026 நாங்கள் பார்த்தால் நாங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க இன் கனடா வைடாக ரோஜஸ் தான் இப்போத்துக்கு கொஞ்சம் கூட ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூச்சரில் இது மாறலாமென்று சொல்லலாம். ஸோ பெல் அண்ட் டெலஸ் கண்டினியூஸ்லி லுக்கிங் டு இம்ப்ரூவ் தர் ப்ராடக்ட். ஸோ ஃபியூச்சரில் இது பெல்லாக தான் இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் அல்லது டெலஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸாக இருக்குதுன்ட்டு மேபி ஃபியூச்சரில் சொல்லலாம். அதோடு சேர்த்து இது ஒரு அஃபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ன்னு நாங்கள் சொல்ல இல்லாது இது ஒரு கெனடியன் இருக்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது ஒரு சர்வே ஆன ரிசல்ட்ஸ் தான் நாங்கள் இப்போ ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ இருக்கிறது கரண்ட்லி ரோஜஸ் தி பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் சர்வீஸ் ஃபார் இன்டர்நெட் அல்லது ஃபோன் சர்வீஸ், பட் வெரி க்ளோஸ் பிஹைண்ட் பெல் அண்ட் டெலஸ் ஆர் அவைலபிள் ஹியர் இன் கனடா அஸ் வெல். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.8 தமிழ் கடுகு ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ்.

0: Stay tuned with East FM 102.7. We'll be right back with the super scene of the day.
1: Weekend East FM Tamil.
2: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சொப்சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
3: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
4: பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். பிரைடல் டவுன் டென்டல், டாக்டர் ஜெயபாலன், 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 சில்வர் ஸ்டார் ப்ளோவா, யூனிட் 217, மிட்லண்ட் அண்ட் மெக்னிக்கல், மேக்ஸம் பில்டிங் இன் த ரோனா பிளாசா, ஸ்காபரோ. அலையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
2: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காபரோ.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், such a warm evening. I am really proud of you. I am very happy to wish you all. Today night special program by
2: Rosh Kumar
1: proudly presents the name of
2: Chuchu Domino. A new flavor of Tamil radio. Every Sunday night, 7 to 9 p.m. Brand new hits, old classics, local talent, and so much more. Only on East FM 102.7.
3: நேரப்பட்ட மணி ஒரு நிமிடம் கட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் இன் டியூன் தமிழ். Like always, we start the second half of the show with the super scene of the day. Indrayan super scene, Karuppu Thirupadinda Varudu. This film was released in May 2026. Movie is starring Surya, RJ Balaji and Trisha. Movie is directed by RJ Balaji and